தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சபரி ஐயனை நேசாயனும் பாடலை கேட்கலாம். கே.ஜே.எஸ்தாஸ் அவர்கள் குரலில்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 பாத்ரபத மாதம் 30 நாள், திருவள்ளுவராண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 தேதி திங்கள் கிழமை. குமரி பண்பலை 101 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பம் ஆகின்றது. வந்தே மாதரம்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்டக் குழு பங்கேற்க உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவிக அரசு ஆட்சிப் பொறுப்பேற்ற 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை

0: முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 6:02.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம் 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும். 10:30 மக்கள் மன்றம். 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. பகல் 12:00 நிகழ்ச்சி நேரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. பன்னிரண்டு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாகர்கோயில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இதில் பானிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நவீன உலகில் நன்றி உணர்வு நேரலை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by V.C. Pramod. President Draupadi Murmu will be on a 3-day visit to Gujarat beginning today. She will preside over the presentation ceremony of the 72nd National Film Awards at Ekta Nagar, Kevadia tomorrow. On Wednesday, the President will grace the 75th annual convocation ceremony of the Maharaja Sayajirao University of Baroda at Vadodara. She will also launch Brahmakumari's campaign Spiritual Awakening for World Renewal and inaugurate the Global Spiritual Palace Retreat Center at Vadodara. The President will virtually launch the campaign Youth for Vikasit Bharat, Awakening Inner Strength for Nation Building of Brahmakumari's Nadiyad on the occasion. President Draupadi Murmu has said the increasing frequency of natural disasters in recent times underlines the urgent need for strong climate action and global cooperation to mitigate the impacts of climate change. The President was addressing the valedictory session of the 2-day conference on the future of environment and climate dynamics organized by the National Green Tribunal in New Delhi last evening. President Murmu said climate change is creating imbalances in various aspects of human life, including biodiversity, water availability and land resources.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அமைதி என்னும் அருந்தவம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி நாள். தாய் வயிற்றிலிருந்து உயிர்கள் பிறப்பது போல அமைதியிலிருந்தே ஒளிகள் பிறக்கின்றன. அந்த ஒளிகள் இசை போல் இனிமை பயக்க வேண்டும், உயிர்கள் மகிழ வேண்டும். ஆனால் துன்பம் தரக்கூடிய ஆபத்தான ஒளிகளாக மாறிவிடக்கூடாது. வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த தெருவே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஊர், அந்த மாநிலம், அந்த நாடு என விரிந்து கொண்டே செல்லும். இந்த நாளின் அருமையை உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை அமைதியை முதலீடு செய்வீர். அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் அனைத்து நாள்களிலும் இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரிஒன், எவ்ரிவேர், எவ்ரிடே என்னும் கருப்பொருளை உண்டாக்கியிருக்கிறது. வறுமையாலும் சுயநலத்தாலும் தான் இவ்வுலகில் துன்பங்கள் தொடர்கின்றன. எந்த விலங்கோ பறவையோ தனக்கென ஒரு வீட்டிற்கு மேல் கட்டிக்கொள்வதில்லை. மனிதன் மட்டும் எல்லை வகுத்துக் கொண்டு அளவில்லாத செல்வங்களை வைத்துக் கொள்கிறான். இச்சிந்தனையை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த புறநானூற்று புலவர் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடினார். உலகமயமாக்கல் என்பதனை

0: ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்தித்த பெருமை தமிழருக்கே உண்டு. இன்பம் தரும் பூ விருப்பு, துன்பம் தரும் பூ வெறுப்பு என்பதனை உணர்ந்து வெறுப்பை ஒழித்து விருப்புடன் வாழ வேண்டும். அப்பொழுது நகையில் சிறந்த நகையான புன்னகையோடு வாழ முடியும். வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் காட்டிய வழியில் அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என நினைத்தாலே போதும், உலகம் மகிழ்ச்சியாக வாழும். பிரிவினையே ஆயுதங்களை கொண்டு மற்றவர்களை கொல்ல செய்கிறது. பொறாமையே மற்றவர்களை கீழிறக்க செய்கிறது. ஒரு குழந்தை பசியால் அழும்போதும், விபத்தில் அடிபட்டு துடிக்கும் போதும், அது என் குழந்தை அல்ல என எண்ணாமல் உதவி செய்யும் மனப்பான்மையே மனிதநேயம். அக்காலத்தில் வழிபோக்கர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக சத்திரங்கள் கட்டினர். உணவை விற்கக்கூடாது என எண்ணியவர்கள் நம் முன்னோர்கள். அதனால் எல்லோரும் அறவுணர்வுடன் வாழ்ந்தனர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என பாடினார் திருவள்ளுவர். அன்புடையவர் எலும்பு கூட பிறருக்கு உதவும் என கூறியுள்ளதன் வழி அன்பின் பெருக்கத்துடன் வாழ்வதே வாழ்வு என உணர்த்தி விடுகிறார். ஒரு துளி ரத்தத்தை உருவாக்க முடியாத மனிதனால் ஒரு உயிரை கொல்ல முடிகிறது. இது தவறு என்பதை உணர்ந்தாலே மனிதநேயம் மலரும். கடவுள் பசியும் வலியும் என உணர்வுகளையும் ஒன்று போலவே படைத்திருக்கிறார். அப்படியிருந்தும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது அறியாமை. எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் அனைத்தும் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்குமானால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர்களிடையே சுவர்களை எழுப்ப வேண்டாம், பாலங்களை எழுப்புவோம். இன்று நினைவாற்றல் நாளையும் பின்பற்றுகிறோம். நினைவாற்றல் மட்டும் இல்லாவிட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியாது. எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் போகும். உடற்பயிற்சி, வாசிப்பு, முறையான தூக்கம், உணவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடந்த செயல்களை நினைத்து பார்ப்பதே நினைவாற்றலை வளர்க்கும். வயதானால் நினைவாற்றல் குறையும். எனவே மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்பார்கள். அவர்கள் சிறு வயதில் உங்களுக்கு எப்படி எத்தனை முறை கேட்டாலும் அன்புடன் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நன்றிக்கடன். காலையில் எழுந்து கடவுளை வணங்கி நாளை தொடங்குவது நம் முன்னோர்கள் கற்பித்த நினைவாற்றல் பயிற்சி என்பதனை உணர்ந்து இன்று முதல் ஒரு பாடலை பாடி நாளினை தொடங்கலாமே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் அமைதி என்னும் அருந்தவம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ட்ரெண்ட்ல மெச்சூர்ட் தாங்க நம்ம ஃப்ரெண்ட். இதுதாங்க ட்ரெண்ட்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மை பொழுது காலை மணி 6:15 குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
1: பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
2: குறள் அமுதம் கேட்டோம்.

கடவுள்கிட்ட நம்ம கேட்காத விஷயங்களே இருக்காது இல்லையா? கடவுளே, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இப்படித்தான் தினம் தினம் நம்ம கடவுள்கிட்ட நிறைய நிறைய விஷயங்களை கேட்டுட்ருக்கோம். ஆனால் சின்னதாக ஒரு கேள்வி, கடவுளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எப்போவாச்சும் நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருப்போமா? கடவுளை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? தினமும் ஒரு 10 நிமிஷம் கடவுள் முன்னாடி அமைதியாக உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளோட தேவைகளை கேட்கலாம். நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கிட்ட சொல்லலாம். அதோடு நிறுத்திக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும், நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். இயற்கை, இந்த இயற்கையும் அழகாக பாதுகாக்கப்படணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். நமக்காக மட்டும் நாம் கேட்குறது அது ஒரு பிரார்த்தனை. ஆனால் எல்லாருக்காகவும் நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரார்த்தனை இன்னும் இன்னும் அழகாகுது. அதனால் தினமும் ஒரு 10 நிமிஷம் நமக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த இயற்கை இதுவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை வேண்டுவோம். கடவுளிடம் எப்போதும் எனக்கு இதை கொடுங்கள், அதை கொடுங்கள் என்று கேட்பதோடு மட்டும் இல்லாமல், கடவுளே அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒருமுறை மனதார வேண்டி பாருங்கள். நம்முடைய அந்த ஒரு நல்ல பிரார்த்தனை மற்றொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய வெளிச்சத்தை ஏற்றி வைக்கட்டும். இன்றைய நாளை நமக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் அழகாக ஆரம்பிப்போம். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. இறைவன் இசை வடிவில் உங்கள் இல்லத்திற்குள் பிரவேசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் வருகின்ற முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகின்றது பக்தி மாலை. இனி தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசுத் துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார

0: செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும், தாவேக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவுள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 தேதி அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில்

0: தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழை நீர் புகுந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காட்சி அம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம் திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் 0.3 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 34.4 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2,600 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ரூபாய் 2,545 பொது ரகம் ரூபாய் 2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையம்

0: மாவட்டங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறி மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன்புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம்புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மொபைல் செயலிகள் மூலம் விவசாய துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கான முக்கிய திறன்பேசி செயலிகளினுடைய தொகுப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உழவன் செயலி விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களின் உரம், வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த செயலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இ வாடகை உழவு எந்திரங்கள், அறுவடை எந்திரங்கள் போன்ற வேளாண் எந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களிலிருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்ய இந்த செயலி பயன்படுகிறது. ஈனாம் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவிலிருந்தே ஏலம் எடுக்கவும் சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறியவும் உதவுகிறது. அக்ரி மார்க்கெட் 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை GPS மூலம் அறிந்து கொள்ள இது உதவுகிறது. டிஜிட்டல் மண்டி இந்தியா பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள சந்தைகளின் சமீபத்திய விலைகளை அறிய இது உதவுகிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஏத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலையின் 101.
1: நேரம் 7 மணி. வட்டார செய்திகள்.

0: வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமம் ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் இம்மாதம் 30 தேதிக்குள் GPS கருவி பொருத்த வேண்டும், மாவட்ட ஆட்சியர் தகவல். கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் தனித்தேர்வராக கலந்து கொள்ள விண்ணப்பிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு மற்றும் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விண்ணப்பிக்கலாம். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மூலம் அனுமதி பெற்ற குவாரிகள் மற்றும் கனிம இருப்பு மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் இருந்து கனிமம் ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் இம்மாதம் 30 தேதிக்குள் GPS கருவியினை பொருத்தி அதனை MIMAS இணையதளத்துடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGTயில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற் தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனித்தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், விளக்க குறிப்பீடு ஆகியவற்றை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து 200 ரூபாய் விண்ணப்ப கட்டணத்துடன் பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணங்களுடன் மாவட்ட அரசின் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் தொடர்பாக மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு, மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுதல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆகிய குழுக்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் பொருட்டு சமூக அக்கறை கொண்ட விருப்பமுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்பும் நபர் குற்ற பின்னணி மற்றும் குற்ற வழக்கில் தொடர்புடையவராக இருத்தல் கூடாது எனவும், விண்ணப்பங்கள் இம்மாதம் 25 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவு பெற்றன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?

0: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் மணி 11:02 ஏக்ஸோர் அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த நன்றியை பற்றி பேசுறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு. பெண்களை உங்களுக்கான நிகழ்ச்சி இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் நவீன உலகில் நன்றி உணர்வு என்ற தலைப்பில் நீங்கள் பேசலாம். 8903257309 என்ற எண் மற்றும் உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2907222 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நவீன உலகில் நன்றி உணர்வு அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு தெரிந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் சார்ந்த கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதி பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது காலை மணி 7:05.
1: இன்னைக்கு காலையில எனக்கு எதுவும் தயார் பண்ணதம்மா, நான் வந்து தம்பி கூட ஒரு இடம் வர போறம்மா, போகக்கூடிய வழியிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டான். குமரி மாவட்ட ஆராய்ச்சி நிலையங்கள் அப்படிங்கிற ரீதியில வேளாண் சம்பந்தப்பட்ட, தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட, மலர் சம்பந்தப்பட்ட, மீன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி நிலையங்களை எல்லாம் சுத்தி பார்க்க போறோம்.
2: என்னமா
1: சொல்லுங்க, ஒரு காலத்துல திண்ணையில படுத்திருப்பாரு, நீங்க தான் போய் தட்டி எழுப்புவீங்க. இன்னைக்கு இந்த தம்பி என்ன விரைவா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறியா? ஏ அவனுக்கு கேட்டாமம்மா,
2: வாப்பா வாப்பா வாப்பா. ஏனே நேரம் ஆயிட்டு இருக்கு, என்னென்ன உள்ள பேசிட்டு இருக்கீங்க?
1: ஒன்னும் இல்லப்பா, தம்பி வந்திருக்காங்களே, டீ ஏதாவது போடணுமா, போட்டு குடிச்சிட்டு போறீங்களா, நேராயிட்டா அப்படின்னு கேக்குறா. எப்படிப்பா டீ குடிச்சிட்டு போலாமா? எப்படி
2: கிளை எதுக்குன்னு, போகக்கூடிய வழியில குடிப்போம்னு.
1: வார்த்தைய பாத்தியாமா, போகக்கூடிய வழியில குடிக்கலாம்னு பேசாம இரியம்மா. அப்போ தம்பி ஒண்ணு நம்ம கிளம்பலாமா?
2: கிளம்புவோனே கிளம்புவோனே.
1: தம்பி எந்த இடங்களுக்கெல்லாம் போறதுமாய் திட்டம்?
2: ஏனே அந்த இடங்களுக்கெல்லாம் போறது இருக்கட்டு, அதுக்கு முன்னாடி இந்த டீ கடையில போய் பாதாம் பால் குடிப்போம்னே. தம்பி 2 கப்புல பாதாம் பால் நல்ல அட போட்டு நல்ல சுட சுட கொண்டு வா. கூட சாப்பிடுறதுக்கு 2 பிளேட்ல முந்திரி பருப்பு தக தகதகன்னு மின்னணும், 1 பிளேட்ல கொஞ்சம் தூக்கலாம்.
1: ஏ தம்பி என்னப்பா, உணவகத்துல ஆர்டர் கொடுக்கும் போது 1 பிளேட்ல தூக்கலாங்கிற அது யாருக்குப்பா?
2: எல்லாம் உங்களுக்கு தாம்னே, சாப்பிடுங்கண்ணே.
1: ஏ நம்ம பல இடங்களுக்கு போவதான செய்யும், ஆகாரத்தை அங்க போய் பாத்துக்கலாம.
2: ரொம்ப அவசரப்படாதீங்கண்ணே, அந்த சீட்ல உட்காருங்க, நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி அந்த தகவல்களை எல்லாம் இங்க உட்கார்ந்து சொல்லுங்க.
1: தம்பி நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஆராய்ச்சி நிலையங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நெல்லுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு, மீனுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு, மலருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு, கால்நடைகளுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு.
2: ஏ அப்பா, எங்க அண்ணனை பாரு, ஃபிங்கர் டிப்ல எல்லாம் எப்படி வச்சிருக்காரு பாரு. நான் எங்க அண்ணனை பார்த்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காருன்னு தான் சொன்னேன். ஃபிங்கர்ல அண்டிப்பருப்பு எடுத்து அப்படியே வயல தூக்கி போடுறாரு.
1: தம்பி பிரமாதமா இருக்கப்பா, எப்படி இப்ப அந்த உணவகங்கள்லாம் தேர்வு செய்யற? இது கொஞ்சம் கூண ரேட்டுமா இல்ல தெரியுது.
2: ஏனே அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமானே, என்னன்னே ரேட்டு, நீங்க சொல்லக்கூடிய தகவல்களுக்கு ரேட்டு போட்டா இதெல்லாம் தூசுன்னு. முதல்ல எந்த ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி சொல்ல போறீங்க?
1: தம்பி நம்ம திருப்பைசாரத்துல அமைஞ்சிருக்க கூடிய, நீ கூட கேள்விப்பட்டிருப்பிய, திருப்பைசாரம் 1

0: திருப்பைசாரம் மூன்று, திருப்பைசாரம் ஐந்து அப்படிங்கிற மாதிரி நெல்மணிகளை வெளியிட்ட ஆராய்ச்சி நிலையம்.
1: ஆமா,
0: அந்த ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்த அளவுல குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு நெல் சாகுபடியில எந்தவித தொய்வும் ஏற்பட்டுறக்கூடாது, நெல் பயிர்ல நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக புதிய புதிய ரகங்கள் கண்டுபிடிக்கல முனைப்பா செயல்படுறாங்களே தம்பி. அடுத்தால தோவாளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தோவாளை வந்து எதற்கு பெயர் பெற்றது சொல்லு பாப்போம்.
1: மலர்கள் சாகுபடிக்குனே,
0: மலர்கள் சாகுபடியில பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடாது, மலர் விவசாயிகளும் சாகுபடி நுணுக்கங்கள்ல எந்த தொய்வு இல்லாம வெற்றிகரமா செய்யணும் அப்படிங்கறதுக்காக மலர் ஆராய்ச்சி நிலையம் அமைஞ்சிருக்க.
1: அப்புறம் மீனுக்கு கூட ஏதோ ஆராய்ச்சி நிலையம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்கண்ணே?
0: மீன் ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கறது பறக்கையிலே இருக்கு, கணவதிபுரத்திலே இருக்கு.
1: அப்புறம் பறக்கையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு
0: தம்பி? அந்த ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்த அளவுல மீன் வளர்ப்பாளர்களுக்கு ஏற்ற மீன் குஞ்சுகளை விற்பனை பண்றது,
1: சரி,
0: அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற முறையை சொல்றது,
1: சரி,
0: அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள் ரீதியா அவங்களுக்கு ஆலோசனை சொல்றது, பயிற்சிகள் கூட கொடுத்து அவங்கள கைதேர்ந்தவங்களா மாத்துறது.
1: அப்புறமா கால்நடைகள், ஆடு மாடு கோழி பன்றி இதெல்லாம்.
0: அதே பறக்கை கிராமத்துல கூட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படுத்த.
1: வேற ஏதாவது பயிர்களுக்கு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கானே
0: தம்பி? சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிற ரீதியில குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல பேச்சுப்பாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஆமா.
0: அந்த பேச்சுப்பாறையில தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், ஒரு காலத்துல அண்ணாசி பழப்பண்ணை அப்படிங்கிற ரீதியில தான் பேர் இருந்தது. ஆனா இப்ப பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிற ரீதியில அண்ணாசில பல ரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: இவ்வளவு ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால குமரி மாவட்ட மக்கள் கொடுத்து வச்சவங்கண்ணே.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரத்தை சரி பார்த்துக்கோங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை மணி 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
1: இந்த மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
3: சேட்டனுரூபா.
1: சேட்டனுரூபாவா? பேர் கேக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. யார் வச்சாங்க?
3: அப்பா.
1: அப்பா பேர் என்னமா?
3: சீரா.
1: சரி, அம்மா பேரு?
3: பார்கவி.
1: சரி, உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
3: ஆச்சி.
1: ஆச்சி பேர் என்ன?
3: சித்ரா.
1: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்கல்ல, நம்ம சேட்டன் என்ன படிக்கிறீங்க?
3: எல்கேஜி.
1: எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, எல்கேஜி படிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ்னா யாரை சொல்லுவீங்க?
3: அபி மேம்.
1: அபி மாமா? சரி, அபி மேம் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல பேசுறதுக்காக என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: திருக்குறள்.
1: திருக்குறளா? சொல்லுங்க.

0: அழகா சூப்பரா இன்னைக்கு ரைம்ஸும் திருக்குறளும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. காலைல என்ன சாப்பிட்டீங்க சல்லக்குட்டி?
1: எக் ஆம்லெட்.
0: ஓகே, உங்க மம்மி சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சொல்லுவீங்க?
1: தோசை, பால்சோர், எக் ஆம்லெட், அடுக்கம், சப்பாத்தி.
0: ரொம்ப

0: என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க?
1: நான் அம்மாக்கு குக்கிங் பண்ணி கொடுப்பேன். எக் அம்மா குப்பாங்கன்னா ஒரு கிராக் பண்ணிடுவேன்.
0: கிராக் பண்ணிடுவீங்களா?
1: எக் முட்டை.
0: முட்டை வந்து உடஞ்சிரும் அப்படித்தானே பிள்ளை?
1: ஆமா.
0: சரி, அதனால வந்து நீங்க வந்து சமத்தா உட்கார்ந்து இருப்பீங்க, அம்மா சமையல் பண்றத பாத்துட்டே இருப்பீங்களா?
1: ஆமா.
0: சரி மக்களே,
1: அதுக்கப்புறம் நான் பிளேட் எடுத்துட்டு கிச்சனுக்கு ஓடி வருவேன்.
0: சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்க போவீங்களா? சரி, நம்ம சேட்டன் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர்ல உங்க அம்மா அப்பாக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க?
1: என்ன
0: ஹெல்ப் பண்ணுவீங்க?
1: அப்பாவை நல்லா பாத்துருக்குவேன். அப்பா அம்மா நிறைய பேரையும் நல்லா பாத்துப்பேன்.
0: அப்படியா? சரி, ஓகே. ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க, என்ன வேலைக்கு போக போறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
1: ஃப்ரீயா ட்ரீட்மென்ட் கொடுக்கணும்.
0: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: குமரிபொன்மலை 101ல இன்னைக்கு பிற்பகல் மணி 12:50க்கு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பேனிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலையில் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் இன்று பிற்பகல் மணி 12:50க்கு உங்கள் குமரிபொன்மலை 101. இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள் பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர்

0: திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசியவர், மாநிலத்தில் வழக்கமான மழை பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்தப் பணியின்போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 123,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி அக்டோபர் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ்ச் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் டிரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு டிரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார்.

0: மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு ட்ரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு ட்ரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பு நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மை பழுது காலை மணி 7:25 சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம் அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை தேரேகால் புதூர் நாகர்கோவில்
4: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
5: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
4: எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்
5: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
4: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

மேலத்தூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. ஸ்ராயன் விளை ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கள் திருவிழா மற்றும் அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு திருநாளில் இன்று மாலை 4 மணிக்கு திரையேடு வாசிப்பும் விளக்கவுரையும், இரவு 9 மணிக்கு உகப்படிப்பு, நாளை காலை 5 மணிக்கு பணிவிடை உகப்படிப்பு. மேலப்பருவிலை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6 மணிக்கு தீபாராதனை.

நாகர்கோவில் வடசேரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் இயங்கும் மாநகர பொது சுகாதார ஆய்வகத்திற்கு தற்காலிக பதவிகள் வெளிமுகமை மூலம் தேர்ந்தெடுக்க வெளிமுகமை நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தப்புள்ளி பட்டியல் வரவேற்கப்படுகிறது. நுண்ணுயிரியாளர் பதவிக்கு ஒரு பணியிடமும் ஆய்வக நுட்புணர் நிலை 3 பணியிடத்திற்கு ஒரு பணியிடமும் ஆய்வக உதவியாளர் பதவிக்கு ஒரு பணியிடமும் உள்ளது. ஒப்பந்த பட்டியலை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ முத்திரையிடப்பட்ட உரையில் இம்மாதம் 24 தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்படுகிறது.

0: கூடுதல் விவரங்கள் மாவட்ட இணையதளமான kanyakumari.nic.in வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணியிடங்களினை நிரப்புவதற்கு தேவையான தகுதிகள், இனசுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா, மே ஐ ஹெல்ப் யூ உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 1 ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடத்தினை நிரப்புவதற்கான தேவையான தகுதிகள், இனசுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் இப்பொழுது காலை மணி 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. நான் பழச்சாறு அருந்திக் கொண்டிருந்தேன், உமக்கு வேண்டுமா?
1: ஆஹா, ஓசியில் பழச்சாறு, மிக்க நன்றி மன்னா. அப்படியே எனக்கு ஒன்றல்ல, இரண்டாக சேர்த்து சொல்லுங்கள்.
2: நீ ஓசியில் எதை கேட்டாலும் விடுவதில்லை. யாரங்கே அந்த பழச்சாறை கொண்டு வாருங்கள்.
1: என்னமண்ணா இது?
2: பழச்சாறு மந்திரியாரி, அதுவும் மாம்பழச்சாறு. அருந்துங்கள், நிறமே தூக்களாக இருக்கிறது. என்ன ஒரு மஞ்சள் நிறம்!
1: வேண்டாம் அண்ணா, வேண்டாம், அதை அருந்தாதீர்கள்.
2: ஆரம்பித்து விட்டீரா உமது வேலையை? பழச்சாறு உடலுக்கு நல்லதுதானே, அதை ஏன் வேண்டாம் என்று தடுக்கிறீர்?
1: இது பாட்டிலில் அடைக்கப்பட்ட மாம்பழச்சாறு, இது ஒரிஜினல் அல்ல, டூப்ளிகேட்.
2: என்ன டூப்ளிகேட்டா? என்ன கூறுகிறீர்
1: மன்னா? மாம்பழ சீசன் இல்லாத சமயத்தில் இந்த மாம்பழச்சாறு கிடைக்கிறதே என்றால் தாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாமா? குறிப்பாக இந்த பாட்டில் அடைக்கப்பட்டுள்ள மாம்பழச்சாறு எல்லாம் ஒரிஜினல் இல்லை மன்னா. மாம்பழமே இல்லாமல் செயற்கையான முறையில் மாம்பழ ஜூஸ் தயாரிக்கப்பட்டு பேக்கேஜ் செய்யப்படுகிறது.
2: என்ன மந்திரியாரை கூறுகிறீர், இது அப்போ மாம்பழச்சாரே இல்லையா?
1: இல்லை மன்னா.
2: அப்படியெனில் இதை எதிலிருந்து தயாரிக்கிறார்கள்? பார்ப்பதற்கு அப்படியே மாம்பழச்சாறு போலவே கொழு கொழுவென்று இருக்கிறது
1: மன்னா. செயற்கை நிறமிகளால் மாம்பழம் போன்று மஞ்சள் நிறம் வரவழைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் செயற்கை ரசாயனங்கள் தான் இதில் அதிகம் கலந்திருக்கின்றன. மாம்பழ கூடு இருப்பதாக விற்பனை செய்யப்படும் குளிர்பானத்தில் சுத்தமாக மாம்பழச்சாறு இருப்பதில்லை. அப்படியே இருந்தாலும் மாம்பழ சீசன் அல்லாத நாட்களிலும் இவை சந்தையில் விற்கப்படுவது எப்படி என மக்கள் சிந்திக்க வேண்டும். இதை கருத்தில் கொண்டு இத்தகைய பாட்டில் குளிர்பானங்களை தவிர்க்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: ஓஹோ, இதில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேறு இருக்கின்றனவா? மாம்பழம் அல்லாத மாம்பழச்சாறு நாம் இவ்வளவு நாள் குடித்திருக்கிறோம், நாம் இதை எப்படி தெரிந்து கொள்வது?
1: பாட்டில் குளிர்பானங்களில் அச்சிடப்பட்டிருக்கும் மூலப்பொருட்களை குறித்து அறிவது அவசியம். அதில் இயற்கையான பழங்கள் இருப்பது குறித்தும் அறிய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ரசாயன கலப்பிருந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக நமது குழந்தைகளுக்கு இவற்றை வாங்கி கொடுக்க கூடாது மன்னா. ஏனெனில் இது கலக்கப்பட்டிருக்கும் ரசாயன நிறமிகள் காரணமாக ஒவ்வாமை முதல் புற்றுநோய் வரை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
2: நல்ல வேலை மந்திரியாரே, சரியான தருணத்தில் நீர் இந்த விஷயத்தை எனக்கு தெரிவித்தீர். இனி இந்த பாட்டிலில் அடைக்கப்பட்டிருக்கும் மாம்பழச்சாறு எனக்கு வேண்டாம்.
1: சபாஷ்மன்.

0: சரியான முடிவு.
1: ஆனால் மாம்பழச்சாறு அருந்தாமல் என்னால் இருக்க இயலாது. அதனால் மாம்பழங்களை விளைவிக்கும் இடத்திற்கே தேடி சென்று அங்கிருந்து நல்ல மாங்கனிகளாக பார்த்து வாங்கி அவற்றிலிருந்து ஒரிஜினல் மாம்பழச்சாறு, அதை நீரே வாங்கி வாரும் மந்திரியாரே.
0: மன்னா, இது தவறான முடிவு. மன்னா, தவறான முடிவு. தாங்கள் பணியாளரை அல்லவா அனுப்பியிருக்க வேண்டும்.
1: மந்திரியாரே, மக்களுக்காக பணியாளர்கள் செல்லலாம், ஆனால் மன்னருக்காக இந்த மந்திரியார் தான் செல்ல வேண்டும்.
0: என்ன, மாம்பழ சீசன் இல்லாத காலகட்டத்தில் நான் மாம்பழத்துக்கு எங்கே போவேன்? மாம்பழத்தை தேடி என்னை இந்த மன்னர் உலகத்தையே சுற்ற வைத்து விடுவார் போல இருக்கிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

பண்பலை நாட்டு மஞ்சள் ஆரம்பமாகும் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை. இது தித்திக்கும் வானலை. ஜோரான இந்த காலை, இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கடவுளிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. காலை நேரம் அப்படிங்கிறது பொதுவா இதுக்காக, காலை நேரம் அப்படிங்கறது ஆபீஸ் கிளம்புறதுக்காக, ஸ்கூல் கிளம்புறதுக்காக, காலேஜ் கிளம்புறதுக்காக மட்டும்தானா? அதுவும் திங்கட்கிழமை காலை அப்படிங்கறது வந்துட்டு சாதாரண நாள் பரபரப்பை விட இன்னும் அதிகமான பரபரப்புல எல்லாரும் இயங்கிட்டு இருப்பீங்க. காலை நேரம் அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. காலையில் எழுந்தோடனே பரபரப்பா குளிக்கணும், பரபரப்பா ப்ரஷ் பண்ணணும், பரபரப்பா டிஃபன் சாப்பிடணும், பரபரப்பா கிளம்பணும் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நீங்க வந்து பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல நல்ல அழகான விஷயங்களை நீங்க ரசிக்காம கடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனுக்கு அர்த்தம். வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் வேலைக்காக மட்டுமோ, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்காக மட்டுமோ கிடையாதுங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழும்புங்க. நீங்க ஆபீஸ் கிளம்புறதுக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு மணி நேரத்தை உங்களுக்காகவும் செலவு பண்ணி பாருங்க. காலையில எழும்பினோடனே பரபரப்புக்கு இடம் கொடுக்காம கொஞ்ச நேரம் வெளியில போய் ஃப்ரெஷ்ஷான இந்த காற்று சுவாசிங்க, சூரிய உதயத்தை ரசிங்க, அமைதியா நியூஸ் பேப்பர் படிங்க, டிஃபனை பொறுமையா சாப்பிடுங்க. வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் இருந்தா செய்யுங்க, காய்கறி வெட்டி கொடுங்க, வீட்டு வாசல சுத்தம் பண்ணுங்க. இதெல்லாம் யாருக்காக? ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, காலேஜ் போறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட நேரத்தை எப்பொழுதுமே எஜுகேஷனுக்காக ப்ரொஃபஷனுக்காக மட்டும் செலவு பண்ணாதீங்க. உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க. நம்மளோட வாழ்க்கையில நாம நமக்காகவும் கொஞ்ச நேரத்தை நம்ம கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுப்புங்க, பரபரப்பா நாளை தொடங்காம உங்களுக்காக உங்களை ரசிச்சு நிதானமா நாளை துவங்குங்க. அப்பதான் வந்து இந்த உலகமும் அழகா தெரியும், உங்களோட வாழ்க்கையும் அழகா தெரியும், நாளும் அழகாக தெரியும். பரபரப்பா இயங்காம கொஞ்சம் நிதானமா பொறுமையா இயங்கி பாருங்க, உங்க வாழ்க்கையே அழகாகும். இதை ட்ரை பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். தங்கமலை தேநிலை நிகழ்ச்சியில இன்னைக்கான பொதறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். உலகில் மரங்கள் இல்லாத ஒரே கண்டம் எது? உலகில் மரங்கள் இல்லாத ஒரே கண்டம் எது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. கேள்விக்கான பதில திரைப்பட பாடலுக்கு திரைப்பட பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய பாடல் ஆர் ஆர் ஆர் படத்திலிருந்து மதன் கார்க் எழுதிய இந்த பாடலின் இசை எம் எம் கீரவாணி.

0: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல். எனக்கான பொதுறிவு கேள்வி, உலகில் மரங்கள் இல்லாத ஒரே கண்டம் இது. இதுதான் இன்னைக்கான கேள்வி. கேள்விக்கான சரியான பதில், உலகில் மரங்கள் இல்லாத ஒரே கண்டம் அண்டார்டிகா. அண்டார்டிகால தான் மரங்களே கிடையாது. அண்டார்டிகால எப்பொழுதுமே வந்து வெப்பநிலை 0 கீழே இருக்கு. இதனால மரங்கள் வந்து மரங்களுடைய வேர்கள் வந்து மண்ணில வந்து பதிஞ்சு வளர்றதுக்கான ஒரு சூழல் வந்து இங்க இல்லை. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகா அப்படிங்கிறது உலகினுடைய மிகப்பெரிய பாலைவனம், அதாவது பனி பாலைவனமாக இருக்கிறதுனால மரங்கள் வளர்றதுக்கு இங்க தேவையான திரவ வடிவ நீர் அல்லது மழைப்பொழிவு இல்லவே இல்லை. அதனால அண்டார்டிகால மரங்கள் இல்லவே இல்லை. இங்க மரங்கள் இல்லை அப்படின்னாலும் பாசிகள், லிச்சன்கள், அது மட்டும் இல்லாம ஒரு சில வகை பூக்கும் தாவரங்கள் மட்டும் வந்துட்டு அண்டார்டிகாவினுடைய ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உலகில் மரங்கள் இல்லாத ஒரே கண்டம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில், உலகில் மரங்கள் இல்லாத ஒரே கண்டம் அண்டார்டிகா. கடுமையான குளிர் இங்கு நிலவுறதால மரங்களும் புதர்களும் அண்டார்டிகால வளர்றதில்ல. பாசி, லைக்கன், ஆல்கா போன்ற சில தாவரங்கள் மட்டும்தான் வந்துட்டு அண்டார்டிகால உயிர் வாழுது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: தேதியும் சேதியும்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 21 தேதி.
0: சர்வதேச அமைதி தினம் இன்று.
1: போர் இல்லாத மற்றும் வன்முறையற்ற உலக அமைதிக்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 21 தேதி இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
0: அனைத்து வேறுபாடுகளுக்கும் மேலாக அமைதிக்காக உறுதியளிக்கவும், அமைதி கலாச்சாரத்தை உருவாக்க பங்களிக்கவும் அனைத்து மனித இனத்திற்கும் உலகளவில் பகிரப்பட்ட தேதியை இத்தினம் வழங்குகிறது.
1: உலக அல்சைமர் தினம் இன்று.
0: தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் இந்நோய் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: இந்நோய் பற்றிய ஆராய்ச்சியை அதிகரிப்பதற்காகவும் சிறந்த பராமரிப்பு மற்றும் கொள்கைகளுக்கு ஆதரவளிப்பதை இத்தினம் நோக்கமாக கொண்டுள்ளது.
0: கர்நாடக இசைக்கலைஞரும் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளரும் திரைப்பட பாடகரும் திரைப்பட நடிகரும் நாடக நடிகருமான எம் டி பார்த்தசாரதி அவர்கள் 1910 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூஷணம் பட்டம் பெற்ற இவர் சந்திரலேகா, லட்சுமி, ஒளவையார் போன்ற சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளார்.
0: தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகியும் தமிழக முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் அவர்களின் மகளுமான சரோஜினி வரதப்பன் அவர்கள் 1921 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அமைப்பின் தலைவராக இருந்து அவ்வமைப்பின் கிளையை 4 to 76 உயர்த்தியுள்ளார்.
0: செஞ்சிலுவை சங்கத்தில் 35 வருடங்களுக்கு மேலாக இருந்த இவர் பத்மஸ்ரீ விருது, பத்ம பூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: தமிழ், மலையாளம், தெலுங்கு திரைப்படங்களில் பணியாற்றியுள்ள இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் 1927 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: 1960களில் இருந்து 1980கள் வரை பல புகழ்பெற்ற பாடல்களை இவர் தந்துள்ளார்.
1: நானும் மனிதன்தான், தாயின் கருணை, படித்தால் மட்டும் போதுமா போன்றவை இவர் இசையமைத்த திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை.
0: தென்னிந்திய திரைப்பட இயக்குநர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்டவரான சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் 1931 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: இவர் 1988 ஆண்டு தயாரித்து இயக்கிய புஷ்பேக் என்ற திரைப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் தேசிய பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருதினை பெற்றுள்ளது.
0: ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் போன்றவை இவர் இயக்கிய தமிழ் திரைப்படங்களுள் சிலவாகும்.
1: இந்திய கல்வியாளரும் அரசியல்வாதியும் மக்கள் சேவகரும் தொழிலதிபருமான ஜே சுத்தானந்த முதலியார் அவர்கள் 1944 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: பல கூட்டுறவு சங்கங்களில் தலைவராகவும் பணியாற்றியுள்ள இவர் பல கல்வி நிறுவனங்களையும் நிறுவியுள்ளார்.
1: நெசவாளர் நேசன் என்று அழைக்கப்படும் இவரின் சேவைகளை பாராட்டி உத்யோக் ரத்னா என்ற விருதினையும் இவர் பெற்றுள்ளார்.
0: தி யூனிவர்ஸ் பாஸ் என்று அழைக்கப்படும் ஜமைக்கா கிரிக்கெட் வீரர் கிறிஸ்டோபர் ஹென்றி கெய்ல் அவர்கள் 1979 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: இந்திய உளவுத்துறை நிறுவனமான ரா அமைப்பு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் 1968 ஆண்டு இதே நாளில் உருவானது.
0: உதிரிப்பூக்கள், பசி, நாயகன் போன்ற பல புகழ்பெற்ற திரைப்படங்களில் நடித்துள்ள தென்னிந்திய திரைப்பட நடிகர் விஜயன் அவர்கள் 2007 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
3: தேதியும் சேதியும்

0: வணக்கம். விஜயலட்சுமி எம்எம் கீரவாணி குரல் ஹலில் பாகுபலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
2: செல்
4: 7305365016.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
8: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
0: பேச பேச பயணிக்க பயணிக்க இந்த நவீன உலகம் ரொம்ப ரொம்ப வேகமாக நடந்துட்டே இருக்கு. அந்த வேகத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விஷயங்களை நம்ம மறந்து போயிட்டோம். ஆனால் எவ்வளோ வேகம் இருந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நமக்கு கிடைத்த உதவியும் அந்த உதவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நன்றி உணர்வும் தான். ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையில நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ஒரு கடினமான நேரத்துல கை கொடுத்துருக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அல்லது நம்ம விழற நேரத்துல நம்மளை தூக்கி தாங்கி நிறுத்தியிருக்கலாம். இன்றைய நவீன உலகத்துல நன்றி உணர்வு எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவி செஞ்சவங்களை நம்ம இன்னைக்கும் நினைவுல வச்சிருக்கிறோமா? பெண்களே, இன்னைக்கு பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில

உலகில் நன்றி உணர்வு என்ற தலைப்புல உங்களுக்கு மனசுல என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுது, உங்களுடைய கருத்துக்களை அழகா சுருக்கமா தெளிவா சொல்லுங்க. 260240 இன்னும் 290072 இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903225739 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நவீன உலகில் நன்றி உணர்வு என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வரப்போகுது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில், இளங்கோ கிருஷ்ணன் வரிகளில், சத்யபிரகாஷ், வி எம் மகாலிங்கம், நகுல் அபயங்கர் குரல்களில்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: எத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலை 101 கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவிக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறை கூறியுள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறையின் சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 8:02. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்கு 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 75 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 இனம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 இனம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ

0: ஆரஞ்சுக்கு 110 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்சோ கிலோ ஒன்றிற்கு 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 280 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 50 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 68 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 100 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 65 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
4: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
3: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
4: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: முன்பதிவு அவசியம், கால் 8870198870.

அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1900 ரூபாய். குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 22.97 அடி, பெருஞ்சாணி அணை 46.50 அடி, சிற்றாறு அணை 1.57 அடி, சிற்றாறு அணை 2.57 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாமல்லபுரத்துறையாறு அணை 34.86 அடி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ரஹ்மான் இசையில் தீபாடிய பாடல் சிவானந்த் வரிகளில்

ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி திங்கக்கிழமை வந்தோடனே அச்சோ திங்கக்கிழமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தினுடைய முதல் நாள் நம்ம வேலைக்கு போகக்கூடிய இல்லை ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஆஃபீஸ் போகக்கூடிய ஒரு முதல் நாளை வந்துட்டு சுமையாக பார்க்காம ஆக்டிவாக இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாளை அமைக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். ஹாப்பியாக ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இந்த நாளை நீங்கள் தோங்குங்க. அந்த எனர்ஜி தான் இந்த வாரம் முழுக்க உங்களை வந்துட்டு உற்சாகமாக கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். உங்கள் நாள் நலமுடன் இருக்க உற்சாகமாக இருக்க குமரி பண்பலை 101 எப்பொழுதும் துணை நிற்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இது தித்திக்கும் வானலை. உங்கள் காலை எங்கள் கையில் சற்று தூக்கலான புன்னகையுடன், அதே புன்னகையுடன் இந்த நாள் இனிமையாக தொடரட்டும். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது பி சபரி பொன்னிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Shankar to lead Indian delegation at United Nations General Assembly, UNGA, address session on September 26th, reports the Hindustan Times. IAF, Japanese Air Force Chiefs fly Tejas formation sortie at Jodhpur, informs the statesman. The Hindu Court's Tata Trust is saying Tata Sons board did not meet conditions. Chandni Chowk's iconic town hall to get a new lease of heritage, reports the Pioneer. Research and Analysis Wing anniversary in spotlight. How its first chief, Rameshwar Nath Kao, built spy agency from shadows, reports the Indian Express, adding he gave it people, skills, culture needed to operate at highest level of national security. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Pramod. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to embark on three-day visit to Gujarat beginning today to preside over National Film Awards presentation ceremony at Ekta Nagar in Kevadia tomorrow. External Affairs Minister S.J. Shankar to lead Indian delegation at the 81st session of UN General Assembly in New York. U.S. President Donald Trump, in deciding mode on Iran war, says very big things going to happen soon. U.S. issues security alert for its citizens and staffers in Saudi Arabia amid Houthi attacks. IMD forecasts heavy rain in Chhattisgarh, coastal Andhra Pradesh, Telangana, Tamil Nadu, Puducherry, Karnataka and Madhya Maharashtra today. And Indian men score emphatic 3-1 victory over Holland at Chess Olympiad in Samarkand. And with that, we end the morning news. Have a nice day.
2: Kumari FM 101. Kumari FM 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Kumari FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலி 101. நேரம் இப்பொழுது காலை மணி 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
5: சைபால்
7: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா, இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சுட்டுது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக

0: கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுக்கிட்டு வந்து பாருங்கள், அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படி ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான். அவர் எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடப்படாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பு அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார். நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 11 இரண்டிற்கு குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: குமரி பண்பலை 101 இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை செவ்வி. செவ்வி அப்படின்னா தருணம் சொல்லலாம், பருவம் சொல்லலாம், அழகு சொல்லலாம். இதற்கான உதாரணங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
2: பொருளீட்டு சென்ற தலைவன் திரும்பி வர வேண்டிய பருவ காலம் வந்தும் அவன் வராததால் தலைவி பிரிவு துயரால் செல்வத்தையே விரும்பி என்னை மறந்து விட்டாரே என்று ஏக்கத்துடன் தன் தோழியிடம் ஒரு வரியை சொல்றா. அது என்ன அப்படின்னா, செழுமனை மறக்கும் செவ்வி வேனில் தானே வந்தன்றாயின். இதுதாங்க அந்த வரி. சோ செழுமனை அப்படிங்கறது இந்த இடத்துல பருவ காலம் அப்படிங்கிற குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்கக்கூடிய வேர்ட் பிரான்ஸ், PRANCE. பிரான்ஸ் அப்படின்னா துள்ளி குதிச்சு நடக்கிறது அல்லது பெருமிதத்தோட நடக்கிறது. இதுதான் இதுக்கான அர்த்தம்.
1: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தி ஹார்ஸ் பிகன் டு பிரான்ஸ் இன் தி பரேட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் நீங்க எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா, அந்த குதிரை அணிவகுப்பில் துள்ளி குதித்து நடக்க தொடங்கியது அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சு.

இருக்கோங்க. பிரான்ஸ் அப்படின்னா துள்ளி குதித்து நடப்பது. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ் நேரம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அந்த நேரத்தை நம்ம கடிகாரம் எப்படி இவ்ளோ துல்லியமா அளக்குது அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். உலகத்திலேயே மிக துல்லியமான கடிகாரங்கள்ல ஒன்றுதான்

0: தான் இந்த அட்டாமிக் கிளாக். குறிப்பா சீசியம் 133 அப்படிங்கிற அணுவினுடைய அதிர்வை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு வினாடி இந்த அட்டாமிக் கிளாக்ல வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு வினாடி எவ்வளவு துல்லியமானது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாமா?
1: சீசியம் 133 இந்த அணுவினுடைய அதிர்வு 919 crores 26 lakhs 31,770 டைம்ஸ் நிகழும் காலமே ஒரு வினாடிங்க. ஒரு அணுவினுடைய அதிர்வு எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். இது இந்த அணு கடிகாரம் வந்து வெறும் நேரம் பாக்குறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுறது இல்லைங்க. நாம பயன்படுத்தக்கூடிய GPS நேவிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், தொலை தொடர்பு அமைப்புகள், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மாதிரியான பல டெக்னாலஜிகளுக்கு மிக துல்லியமான நேரம் வந்து தேவைப்படுது இல்லையா? அதுக்கு இந்த அட்டாமிக் கிளாக் வந்து பயன்படுத்தப்படுது.
0: அது மட்டும் இல்ல, ராக்கெட் லான்ச் மற்றும் ஸ்பேஸ் மிஷன்ல டைமிங் மற்றும் நேவிகேஷன் மிகவும் துல்லியமா இருக்கணும். குறிப்பா சேட்டலைட்ஸ் சரியான பாதையில செலுத்துறதுக்காகவும் அவற்றோட தொடர்பு கொள்ளவும் GPS செயல்படவும் மிக துல்லியமான நேர கணக்கீட்டிற்காக இங்கு இந்த அட்டாமிக் கிளாக் பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பன்மலை 101 குரல் இது. கேகே எக்ஸ்பிரஸில் நிறைவாக கேட்ட அந்த பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி பொன்னிலா பிரதாப். இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்கவுள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
1: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
0: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
1: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. வணக்கம் அன்பு நேயர்களே, வானொலி வழி வரும் வசந்தமாய் மனதோடு பேசும் திரைப்பட பாடல்களை உங்கள் குமரி பண்பலை 101 இனிதாய் கேட்டு மகிழும் வேளை இது. ஆம், வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பம் ஒலிக்க 04652 என்ற முன்னிணைப்போடு நமது நிலைய தொலைபேசி எண் 260-240 அல்லது 290-722 இருக்கு அழையுங்கள். அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடல் கேட்க வரும் முதல் அழைப்பாளரை இப்போ நாம சந்திக்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும். எங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க.
3: நான் கருங்கல் தாக்குவில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: படம்
3: படிக்காதவன் பாடல் சோடி கிழியங்கே சொல்லு சொல்லு சொந்த கிழியே நீ வந்து நில்லு கண்ணி கிழிதான் கத்து கிடக்கு கண்ணுறங்காம பட்டு கிழிதான்

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேரம் சரி பார்த்துக்கலாமா? 9:10 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். இதய ஊஞ்சலை அசைக்கும் காற்றலை, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லையில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், பேசலாம்.
7: வணக்கம் மேடம்,
6: சொல்லுங்க. மௌனம் பேசியதா? அந்த பாட்டு வேணும் இல்ல, மௌனம் தான் பேசியதோன்னு கேட்டிருக்கீங்க. பாடல் கேட்டலாம் மங்கையா. நன்றி
7: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
2: கண்டிப்பா.
1: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
2: அதுவும் பண்ணலாம்.
1: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்
2: அதுவும் தான் பிரதர்.
1: அப்போ IPO ரெக்வஸ்ட்
2: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
3: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
0: சரி பார்த்துக்கலாமா? 9:15:20 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்களின் தெரிவில் இனிமையான பாடல்கள். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயரியார் என்ன பாடல் தரப்போறாங்க கேட்போமா? வணக்கம், பேசலாம். காலை வணக்கம் செல்லும் அன்பு சகோதரி, யார் எங்கிருந்து?
4: வாழ்த்துக்களோட
0: இந்த பாடலை கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிங்கம்மா.
4: நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

0: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:22 தொடப்போகுது. இந்த நேரத்தில் இணைப்பில் வந்து பாடல் கேட்கறதுக்கு யாரு காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம், வருக.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து?
1: நான் தக்கல் என்று கமான் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து எந்த ஊரு பாட்டுக்காரோ அதுல இருந்து செம்பகமே செம்பகமே ஒரு இனிமையான பாடம் இந்த காலையில் இருக்கு.
0: நிச்சயமா உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வருது கேட்கலாம். இணைப்பில் வந்து இருக்க நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

0: கனிவான கவனத்திற்கு. பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
2: வானலை தூவும் மழை மேகமாய் காற்றலை வழியே இசைத்தூரல் போடும். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் தெரிவில் இனிமையான பாடல்கள். வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:27:30 ஆயாச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் யார் வரப்போறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாமா? வணக்கம், வருக.
3: உங்களுக்கான
2: விருப்ப பாடல் எந்த படம், என்ன பாடல்?
3: என்ன ஆசை மச்சான் படத்துல இருந்து கருப்பு நீதான் கலங்குவதே.
2: கலங்கவே வேண்டாம், உங்களுக்கான பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டுடலாம். நன்றிமா.
3: ஓகே, நன்றி மேடம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: திங்கட்கிழமையின் தித்திக்கும் பொழுது காலை வேளை இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறோம் திக்கெட்டும் இசைமணம் பரப்பும் குமரி பண்பலை 101. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயரை இப்போ சந்திக்க போறோம். வணக்கம், வருக.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். எங்க இருந்து யார் பேசுறீங்கயா சொல்லுங்க.
2: நிச்சயமா தோடங்கலுக்கு மித்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம்யா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
2: எனக்கு இன்னைக்கு வால்டர் வெற்றிவேல் ஒரு திரைப்படம் வந்து அந்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்துல இருந்து பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து அந்த அழகான பாடல்.
1: நிச்சயமா உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது.
2: வணக்கம், சபாஷ்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.

0: நாகர்கோவில் பட்டகசாலி என்பதை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பானிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட்சன் அவர்கள். மறக்காம கேளுங்க. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:40 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருப்பது எங்கும் இசைமடம் பரப்பும் குமரி பண்பலை 101. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயரை இப்ப சந்திக்க போறோம். வணக்கம், வருக.
1: வணக்கம். குலசேகரபுரம் செல்லப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
1: பிரபு நடித்த செந்தமொழி பாட்டு படத்துல இருந்து ஓ மாதா இந்த உலகத்தை காக்கும் குலமாதா.
0: அப்படியா? நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது. கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்கு தான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இதில் இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:47:30 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களை. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்களது தெரிவில் ஆனந்த ராகங்கள். ஆம், வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க கேட்போமா? வருக, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க யா? சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படத்துல ஆற்றங்கரை மரமே அரசு மலை இளையன்னு சூப்பர் பாட்டு.
2: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
3: நன்றி.

0: அன்பு தோழியரே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாம நவீன உலகில் நன்றி உணர்வு இதை பத்தி தாங்க பேச போறோம். அந்த காலத்துல இத்துணூண்டு உதவி செஞ்சா கூட மறக்காம வச்சுக்கிட்டு இருந்து அவங்களுக்கு எப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இருந்த காலம் போய் இப்போ நம்ம நம்ம ஆசிரியர்கள்கிட்டையும் சரி, பெற்றோர்கள்கிட்டையும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் சரி, எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும், எப்படி இருந்தா இன்னும் நம்முடைய உலகம் அமைதியாக இயங்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அன்பு தோழியரே, நீங்க இந்த நேர்லை நிகழ்ச்சியில பங்கேற்று பேசணும் அப்படின்னா நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் இதோ குறிச்சு வச்சுக்கோங்க. 260 240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 722, முன்னிணைப்பு எண்ணா 04652 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39, மறக்காம பங்கெடுத்துக்கோங்க. நவீன உலகில் நன்றி உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வாங்க.
1: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
2: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
2: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம் பூச்சிகள்,
2: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியை இன்னைக்கு நிறைவு செய்ய போற நேயர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேரத்தை நீங்க சரி பார்த்துக்கோங்க. 9:55 ஆயாச்சு. வணக்கம், வருக. இனிய காலை வணக்கம் சொல்லும் அன்பு அம்மா யாரு, எங்கிருந்து சொல்லுங்கம்மா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா, நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அம்மாக்கு சொல்லுங்கம்மா? நன்றிம்மா, நன்றி.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று இனிய பாடல்களை வலம் பெறச் செய்த அன்பு நேயர்களுக்கும், குமரி பண்பலை நூற்றொன்றின் வழி இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரும்

0: வரைக்கும் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருத்ராங்ஷ் பாட்டில் ஆகியோர் முறையே வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது. முக்கடலும் முத்தமிடும் குமரி மண்ணின் திக்கெட்டும் இசை பரப்பும் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:02. இப்பொழுது கேட்கலாம்
2: படிப்பும் பணியும். வணக்கம் நேயர்களே. கற்றல் அப்படிங்கிறது ஒரு பயணம், அதற்கு முடிவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் புதிதாக நாம கற்றுக்கொள்ளணும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று மத்திய அரசின் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். என்ஜினியர் பணிக்கு 19 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு 8 காலியிடங்களும், ஆபீசர் பணிக்கு 6 காலியிடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பணிக்கு 3 காலிப்பணியிடங்கள் உட்பட மொத்தம் 40 காலிப்பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒரு பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 24/9/2026 18 வயதில் இருந்து 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rfcl.co.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rfcl.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 24. இந்திய

சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். சீனியர் என்ஜினியர் பணிக்கு 11 காலியிடங்களும், துணை மேனேஜர் பணிக்கு 10 காலியிடங்களும், ஆபீசர் பணிக்கு 3 காலியிடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பணிக்கு 1 காலியிடமும், ஜெனரல் மேனேஜர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 28 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், பிஎல், எம்பிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒன்றில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 23/9/2026 தேதியின்படி 18 வயதில் இருந்து 45 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sec.co.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sec.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 23 தேதி. மத்திய அரசின் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தில் காலியாக உள்ள கிரேட் ஏ பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு ஜெனரல் பிரிவில் 25 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் அல்லது லா பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு அல்லது ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பொறியியல் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ரிசர்ச் பிரிவில் 2 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எக்னாமிக்ஸ், காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்னோமெட்ரிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்னாமிக்ஸ், பிசினஸ் எக்னாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்னாமிக்ஸ் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் முதுகலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆக்சுவரி பிரிவில் 2 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் IAI அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அபிஷியல் லாங்குவேஜ் ராஜ்பாஷா பிரிவில் 1 காலி பணியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஹிந்தியிலிருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து ஹிந்திக்கு மொழிபெயர்ப்பு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 24/9/2026 தேதியின்படி 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி https://www.pfrda.org.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி https://www.pfrda.org.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் மாதம் 24 தேதி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்விற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கம்பைன்ட் ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம் 2027 மொத்தம் 127 காலி பணியிடங்கள் உள்ளன. ஜியாலஜிஸ்ட் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஜியாலஜிக்கல் சயின்ஸ், ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, மெரைன் ஜியாலஜி, எர்த் சயின்ஸ், ஓஷனோகிராபி, ஜியோ பிசிக்ஸ் பாடப்பிரிவுகள் அல்லது ஜியோ எக்ஸ்ப்ளோரேஷன், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், என்ஜினியரிங் ஜியாலஜி இதில் ஏதாவது ஒரு பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஜியோபிசிஸ்ட் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிசிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ், அப்ளைடு ஜியோபிசிக்ஸ், மெரைன் ஜியோபிசிக்ஸ் இதில் ஏதாவது ஒன்றில் எம்எஸ்சி பட்டம் பெற்றிருக்க வேண்டும்.
ஹெமிஸ்ட் பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் அப்ளைட் ஹெமிஸ்ட்ரி.

அல்லது அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த பாடப்பிரிவில் எம்எஸ்சி பட்டம் பெற்றிருக்க வேண்டும். சயின்டிஸ்ட் பி பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, மெரைன் ஜியாலஜி, ஹைட்ரோலஜி இதில் ஏதாவது ஒரு பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2027 தேதியின்படி 21 வயதிலிருந்து 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upscionline.nic.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upscionline.nic.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 22 மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் ஜூனியர் என்ஜினியர் பணிகளுக்கு மொத்தம் 1748 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிஎஸ்இ, இசிஇ இதில் ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவுகளில் பிஇ அல்லது பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 2/9/2026 தேதியின்படி 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ssc.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ssc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 22

நீயோ வேற லெவல், தட்டிக்கிட்ட நீயோ வேற லெவல், பொண்ண படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமா நின்ன வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல்.

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது தமிழக அரசு வளர்ச்சி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. அபராஜிதா பரங்லா 2026 மலையேற்ற பயணத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அபராஜிதா பரங்லா 2026 மலையேற்ற பயணத்தை தொடங்கி வைத்தவர் ராஜ்நாத் சிங் ஆவார். பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வியறிவு இயக்கம் எது? பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வியறிவு இயக்கம் யசோதா AI ஆகும். உலக அளவில் மக்கான உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலக அளவில் மக்கான உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா ஆகும். இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராக உருவெடுத்துள்ளவர் யார்? இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராக உருவெடுத்துள்ளவர் பிரக்ஞானந்தா ஆவார். 2026 ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026 ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது தங்கராஜ், அமுதா, கணேசன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான பிரிக்ஸ் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? 2026 ஆண்டுக்கான பிரிக்ஸ் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. RBI மத்திய வாரியத்தின் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? RBI மத்திய வாரியத்தின் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சோமநாத் மற்றும் ஆனந்த் மகிந்திரா ஆவார். தமிழகத்தின் இரண்டாவது யூத கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டின் இரண்டாவது யூத கல்வெட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விலையை கட்டுப்படுத்தும் சட்டம் எது? பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விலையை கட்டுப்படுத்தும் சட்டம் அத்திய

0: அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 ஆகும். INS சுதர்ஷினி என்பது என்ன? INS சுதர்ஷினி என்பது பாய்மர பயிற்சி கப்பல் ஆகும். சமீபத்தில் எந்த நாட்டிற்கு பெட்ரோலிய பொருட்களை நீண்ட காலம் விநியோகிப்பதற்காக இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? சமீபத்தில் மொரிஷியஸ் நாட்டிற்கு பெட்ரோலிய பொருட்களை நீண்ட காலம் விநியோகிப்பதற்காக இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான அர்ஜுனா விருது எந்த விளையாட்டு வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2025 ஆண்டுக்கான அர்ஜுனா விருது 17 விளையாட்டு வீரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உசைன் போல்ட்டின் 100 மீட்டர் சாதனையை முறியடித்த சீன ரோபோ எது? உசைன் போல்ட்டின் 100 மீட்டர் சாதனையை முறியடித்த சீன ரோபோ லைட்டிங் ஆகும். 2026 ஆண்டிற்கான U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் காஜல் டோஜக் எந்த பதக்கம் வென்றுள்ளார்? 2026 ஆண்டிற்கான U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் காஜல் டோஜக் தங்க பதக்கம் வென்றுள்ளார். 135வது துராந்த் கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? 135வது துராந்த் கோப்பை போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் FC அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2026 ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? 2026 ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி புதுடெல்லியில் நடைபெற்றது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: BE மினரல் என்ஜினியரிங் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மைனிங் என்ஜினியர், மைன் பிளானர், சேஃப்டி என்ஜினியர், ரிசர்ச் என்ஜினியர், மெட்டாலஜி என்ஜினியர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.
1: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் GM தர்ஷினி, டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு S நவரத்னா.

நேரம் 10:24. சிறுசாரலாய் குமரி பண்பலை நூற்றொன்றின் வழி சுகம் தர வருகிறது திரை இசை. எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்களில் வருகிறார் கோச்சடையான். வாலி வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பானிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டே.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 10:30. திங்கள்தோறும் மக்களின் பிரச்சினைகளை அரசு அலுவலர்கள் அறியத்தரும் காற்றலை மேடை இது மக்கள் மன்றம். கடிதம் வழியே கோரிக்கைகளை எழுதி அனுப்பியுள்ள நேயர்களுக்கும் அவற்றை வானொலி வழி கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அரசு அலுவலர் பெருமக்களுக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய கடிதங்களில் முதல் இரண்டு கடிதம் நன்றி அறிவிப்பு கடிதம், அதை முதல்ல பார்த்துடலாம். இரண்டுமே ஒரே விஷயத்துக்காகத்தான் நன்றி தெரிவித்து எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் குலசேகரம் வி ஜார்ஜ் பெல்லார்மீன், இன்னொருவர் குலசேகரம் எம் பீர் முகமது அபுதாகிர். இந்த ரெண்டு பேரும் என்ன நன்றி அறிவிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்க, திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி சந்திப்பில் இருந்து தினமும் வேளாங்கண்ணிக்கு விரைவு பேருந்து சேவையானது தொடங்கப்பட்டுள்ளது, மக்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தினந்தோறும் நிரந்தரமாக இயக்கிய இந்த தமிழ்நாடு அரசுக்கும் இதற்காக உழைத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் கோரிக்கைகளை தொடர்ந்து ஒலிபரப்பு செய்த குமரி பண்பலை 101 வானொலி நிலையத்திற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இருவருக்கும் நாமளும் நன்றி தெரிவிச்சுக்கலாம், அரசு அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பாடல் கேட்டுடலாமா? என்ன படத்துல இருந்து பாடல் வரப்போகுது அப்படின்னா, முதல்வன் படத்துல இருந்து தாங்க பாடல் வருது. முதல் பாடல் நமக்காக இதோ, யார் பாடியிருக்காங்கன்னா, சங்கர் மகாதேவன், மனோ ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். பாடல் கேட்கலாமா?

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: அன்பர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்லை நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்குது. தோழியர்களே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். நவீன உலகில் நன்றி உணர்வு. இன்னைக்கு உள்ள அவசர உலகத்துல நன்றி உணர்வு எப்படிங்க இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 ஒரு எண், 290-722 மற்றும் ஒரு எண் 0-4-5-2 முன்னிணைப்பா சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39.
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
4: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும்.

நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 10:40 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் யாருடைய என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குலசேகரம் வி பென்சிகர் இந்த நேயர் 2 கோரிக்கை கடிதங்களை அனுப்பியிருக்காங்க. குலசேகரம் அரசு மருத்துவமனை சாலையில் 4 இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த வேக தடைகளை பொதுமக்கள் நலன் கருதி மீண்டும் பேரூராட்சி நிர்வாகம் அமைத்து தர வேண்டும் என்று

மீண்டும் பேரூராட்சி நிர்வாகம் அமைத்து தர வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மற்றொரு கடிதத்துல, குலசேகரம் சிறப்பு நிலை பேரூராட்சி 6 மற்றும் 7 வார்டுகளுக்கு உட்பட்டு குலசேகரம் கான்வென்ட் சந்திப்பில் இருந்து குலசேகரம் அரசு மருத்துவமனை சாலையை இணைக்கின்ற இணைப்பு சாலை மிகவும் பழுதடைந்து பயன்பாட்டிற்கு உகந்த நிலையில் இல்லாமல் இருக்கின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா சாலை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த சாலையினை விரைந்து செப்பனிட்டு பொதுமக்கள் நலன் காக்கும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. நிச்சயமா இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு நம்பலாம். அடுத்த கோரிக்கை கடிதம் யாருடையது அப்படின்னா, துவரங்காட்டிலிருந்து முத்து அசாரி இந்த நேரில் எழுதி அனுப்பியிருக்காங்க. சிரமடம் எம்பெருமாள் கோயில் போகும் பக்தர்கள் ஊரக்கோணம் பேருந்தில் தான் சென்று வருவர். இப்பொழுது இந்த பேருந்து இயக்கப்படவில்லை. இதனை தயவு செய்து ஊரக்கோணம் செல்லும் நாகர்கோவிலிருந்து ஊரக்கோணம் செல்லும் பேருந்தினை இயக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. நிச்சயமா இயக்குவாங்கன்னு நம்பலாம். அடுத்து இன்னொரு கடிதமும் பேருந்து குறித்து தான் எழுதியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, குமரி மாவட்டம் பூதப்பாண்டியிலிருந்து முத்துலட்சுமி இந்த நேரம் எழுதி அனுப்பியிருக்காங்க. இரவு நேரங்களில் பேருந்தை அதிக வேகமாக செலுத்துவதால் பயணிகள் குறிப்பாக வயதானவர்கள் மிகவும் பயத்துடன் பயணம் செய்கிறார்கள். எனவே மித வேகத்துடன் பேருந்தை செலுத்தினால் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக பயணம் சிறப்பானதாகவும் அமையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு அருமையான பாடல் வருதுங்க. இந்தியன் இந்த படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி வரிகளுக்கு இசை AR ரஹ்மான். பாடல் கேட்டுருவோமா?

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

தேர்தல் சரி பார்த்துக்கலாமா? 10:48:30 நொடிகள் ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னு பார்த்தா கோரிக்கை கடிதம் தான் இதுவும். ஆதர விலைக்கு பன்னீர்செல்வம் இந்த நேர எழுதி அனுப்பியிருக்காங்க. காவல் கிணற்றில் இருந்து நாகர்கோவில் வரை ஒரு நாற்கர விரைவு சாலை வருகிறது. அதில் தோவாளை ஆறு பாயும் இடத்தில் உள்ள மயிலாடி விளக்கு முதல் கன்னியாகுமரி போகும் கீழ்சாலைக்கு இணைப்பு இல்லை. இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் சுற்றிதான் போய் வர வேண்டியது உள்ளது. இதனால் எரிபொருள் செலவும் அதிகமாகிறது. பொதுமக்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே ஒரு இணைப்பு சாலை அந்த இடத்தில் ஏற்படுத்தி தர குமரி பண்பலை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னும் இரண்டு கோரிக்கை கடிதங்கள் இருக்கு. இலவு விலையிலிருந்து ஜி மரியா தோலமஸ் இந்த நேர எழுதி அனுப்பியிருக்காங்க. இவருடைய முதல் கடிதத்துல களியக்காவிலையிலிருந்து நாகர்கோவில் வரை சாலை பல இடங்களில் உடைந்து குண்டும் குழியுமாக காட்சி தருகிறது. இதனை சரி செய்து விபத்துகள் வராமல் தடுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி குழித்துறை வழியாக திருவனந்தபுரத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு வாரம் அல்லது மாதத்தில் ஒரு தடவையாவது ஒரு சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில பாடல் வரப்போகுது. பம்பாய் படத்திலிருந்து குரலும் இசையும் ஏ ஆர் ரஹ்மான். கேட்டுருவோமா?

கடித வழி கோரிக்கைகள். நேரம் 10:55 நொடிகள் ஆயாச்சு. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கடிதம் இடம்பெறணுமா? உங்க பகுதியில் நிலவக்கூடிய பொதுவான பிரச்சனை குறித்து தெளிவா எழுதி நிலை இயக்குநர் மக்கள் மன்ற பகுதி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கோணம் நாகர்கோவில் 4 இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில நிறைவு பாடலா வரப்போகுது காதலன் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் மனோ ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல். வாலி வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: இந்நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதியுள்ள நேயர்களுக்கும் அதனை குமரி பண்பலை 101 வழியாக கேட்டு நடவடிக்கை எடுக்க காத்திருக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள்

0: மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருதக்ஷ் பட்டேல் ஆகியோர் முறையே வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 26 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 137 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 11:02. பாடுவோர் பாடலாம் நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

காற்றோடு உங்கள் காதோடு மீண்டும் மீண்டும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இதை பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. குரல் நல்லா இருந்தால் தான் நம்மளால் நல்லா பாட்டு பாட முடியும். நம்ம முறையாக இசை கற்றுக்கிட்டா தான் பாட்டு பாட முடியும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. நமக்கு பாடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலே போதும், நமக்கு பிடிச்ச பாடல்களை திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் போதே அந்த பாட்டு அப்படிங்கிறது இயல்பாக நமக்கு வந்துவிடும். ஸோ இந்த நிகழ்ச்சியை தயக்கமே இல்லாமல் தைரியமாக பாட்டு பாடுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் ஒரு படத்துல இருந்து ஒரு பாடலை தேர்வு பண்ணி அதில் வரக்கூடிய மியூசிக்கை மட்டும் ஒலிக்க விடுவோம். அதை கேட்டுட்டு அடா இந்த பாட்டு நமக்கு தெரிஞ்சு பாட்டாச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டை நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் பாடலாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் வந்து அழகாக நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு 2-3 வரிகள் பாடவும் செய்யலாம். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், குமரி மண்ணே ரசிக்கட்டும், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 2602-4040 மற்றும் ஒரு 9-0-7-2-2 இணைப்பு எண் 04-5-2 அலைபேசி எண் 8-9-0-3-2-5-7-0-3-9. நிகழ்ச்சியில்

வந்து இப்போ வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறோம், அதை கேளுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வந்து அந்த அது எந்த படத்தில் உள்ள எந்த பாட்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ முதல் பாடலுக்கான அந்த மியூசிக்கை கேட்கலாமா? இது உங்களுக்காக பாடலின் இசை.

0: ஸோ பாடலுக்கான இசை கேட்டீங்களா? இப்போ நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம மீட் பண்ணுவோம், அவங்க சரியான பதிலை சொல்றாங்களா அப்படிங்கறத பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், புள்ளிநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, பாட் இசை கேட்டீங்களா?
1: அச்சோ,
0: அவ்வளவு ஈஸியா இருந்துச்சா? அப்படிங்களா? சரி, ஒரு நல்ல பாட்டை ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக நீங்கள் மியூசிக் போட்டோம், சூப்பராக வந்து முதல் நேரம் வந்து போட்ட ஒரு 10-20 செகண்ட்ஸில் வந்து அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது நன்றி. பாட்டு இன்னும் சில வரிகள் பாடணும்னு விருப்பப்படுறீங்களா? ஓ, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? இந்த லிரிக்ஸ் எப்படி அழகா சட்டுன்னு பாடுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச அவங்க நடிச்ச படங்கிறனால பிடிக்கும் அப்படிங்கிறீங்களா? சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நன்றி. அந்த பாடல் இதோ எல்லா நேர்களுக்காகவும் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை 101ல இருந்து நீங்க கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் நேரலை. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததா என்ன மியூசிக் நாங்கள் போட போகிறோம் அதை வந்து கரெக்டாக நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கான அந்த இசை இது உங்களுக்காக

0: பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான இசையை ப்ளே பண்ணியாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நேயர்களை சந்திக்கலாம். கரெக்டாக அந்த பாடலுக்கான பாடல் எது, படம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: பார்வதிபுரத்துல இருந்து மினி பேசுறேன்.
0: பார்வதிபுரம் மினி, சொல்லுங்க. மியூசிக் கேட்டிங்களா?
1: கேட்டுட்டேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சி.
0: அச்சோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, சொல்லுங்க என்ன படம் என்ன பாட்டு?
1: சிந்து பைரவி படத்துல இருந்து நானும் ஒரு சிந்து பாட்டு.
0: அச்சோ, ரொம்ப பிடிச்ச பாட்டா?
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அதான் மியூசிக் கேட்ட உடனே வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை மியூசிக் கேட்ட உடனே தான் ஆஹா நமக்கு பிடிச்ச தெரிஞ்ச பாட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கால் பண்ணீங்களா?
1: மியூசிக் கேட்ட பிறகு தான் கால் பண்ணேன்.
0: அப்படியா, பரவாயில்ல, டக்குனு உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, அழகாக சொல்லிட்டீங்க. சரி, பாட்டை பாடலாமா எங்களுக்காக?
1: பாடலாம்.

அச்சுச்சா, அழகா மினி குரல்ல வந்துட்டு இந்த பாட்டை கேட்டோம். இப்போ நாம வந்துட்டு இதே பாட்டை கே சித்ரா குரல்ல கேட்கலாம். முதல்ல அந்த முதல் இரண்டு வரிகளை இன்னொரு முறை பாடுங்களேன்.

தமர்தார நிகழ்ச்சி கேட்கலாம். நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி உணர்வு அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நவீன காலத்துல இந்த நன்றி உணர்வு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத பத்தின உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நீங்க பேசலாம். பெண்களை இது உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் நவீன உலகில் நன்றி உணர்வு. உலகத்துல நவீன வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல எதை வேணாலும் மறந்துடலாம், ஆனா மறக்கவே கூடாத ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நன்றி உணர்வு. இதை பத்தி உங்க மனசுக்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு எங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு சொல்லுங்க. 2602240 இன்னும் ஒரு 2907722 இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309. என்ன பேசலாம் எப்படி பேசலாம் அப்படிங்கறத நல்லா தெளிவா மைண்ட்ல வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நிகழ்ச்சியில பேசும்போது எங்களுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? நேரம் இப்பொழுது முற்பகல் மணி 11:22 குமரி பண்பலை 101 நீங்க கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் நேரலை. நிகழ்ச்சியில் நேரலுக்காக அடுத்ததான் மியூசிக் இதோ வருகிறது, கேட்கலாமா?

0: ஒரு பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி உங்களுக்கான அந்த மியூசிக்கை நாங்கள் ப்ளே பண்ணிட்டோம். இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிகழ்ச்சிக்கு ஓடி வாங்க, எங்களுக்கு பதில் சொல்லுங்க, நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? இன்னொரு முறை போடணுமா? இதோ கேளுங்க உங்களுக்காக.

0: சிம்டோ கேட்டிங்களா? மியூசிக் உங்களுக்காக இன்னொரு முறை போட்டுட்டோம்.
1: முதல்வன் படம்.
0: ஓகே. முதல்வன் படம் அப்படிங்கிறது கரெக்டா நீங்க சொன்ன பாட்டு சரி கிடையாது. இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, பாட்டு கேட்டீங்களா? சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: உளுந்து விதைக்கையில்.
0: ஆஹா, பாடுங்க.
2: உளுந்து விதைக்கையில
0: தெரியாது. ஆ சொல்லுங்க, பாடுங்க.
2: பக்கத்துல வாழும் போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல, தத்தெளிக்கும் வாழ்க்கை போல, தண்டனைகள் ஏதும்

0: நன்றி.
1: அழகா பாடுனீங்க. உங்கள் குரல் ஒலிச்சாச்சு, குமரி மண்ணை ரசிச்சாச்சு. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி.
0: அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு.
1: நன்றி, நன்றி.

0: எத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலை 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரலை உங்க வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்க கலந்துக்க கூடிய ஒரு அட்டகாசமான நிகழ்ச்சி நம்ம குமரி பெண்மலை 101ல இன்றிரவு மணி 8 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க குட்டி குழந்தைங்க அழகா பாட்டு பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற பல திறமைகளை அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அற்புதமான களம் தான் இந்த நிகழ்ச்சி. இன்றிரவு மணி 8 பட்டாம்பூச்சிகள் 2602240 மற்றும் 1902072722 அலைபேசி எண் 8903257309 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய உங்க வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்களுடைய திறமைய உலகுக்கு வெளிக்காட்டுங்க குமரி பண்பலை 101 மூலமாக. நேர்மை பொழுது பகல் மணி 11:34.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
2: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
1: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
2: நேயர் கடிதங்களின் தொகுப்பு
1: சனிக்கிழமை தோறும்
2: காலை மணி 10:30
1: உங்கள் குமரி பண்பலை 101
2: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
2: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
2: 944-243-243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
2: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்,
1: காத்திருக்கிறோம்
2: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
0: குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்த நிகழ்ச்சியில நேர்களே நாங்கள் ஒரு மியூசிக் பிளே பண்ணுவோம், அந்த மியூசிக் வந்து எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாக இருந்துச்சு, எனக்கு அந்த பாட்டு நல்லாவே பாட தெரியும் அப்படின்னா அந்த பாட்டை நீங்க நிகழ்ச்சியில பாடவும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாட்டு வேணாம் எனக்கு இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கு அந்த பாட்டை நான் பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை கூட நம்ம நிகழ்ச்சியில பாடலாம். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், குமரி மண்ணை ரசிக்கட்டும். நிகழ்ச்சியில நேர்களுக்காக அடுத்த பாடலின் இசை

0: மியூசிக் அவர்களுக்காக ப்ளே பண்ணியாச்சு. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம், கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: மேடம் வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பிரசாந்த் பேசுறேன், குளச்சல்ல இருந்து.
0: சொல்லுங்க பிரசாந்த்.
1: நல்லா
0: நலமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். படம் வந்து மௌனராகும்.
0: ஆஹா,
1: நீலாவே வா அந்த பாட்டு மேடம்.
0: ஏ சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டு பாடலாமா?
1: நான் பாட்டு பாடணும்.
0: சரி.
1: காவேரியா காணல் நீரா பெண்மை ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால்

0: அழகா பாடுங்க நிகழ்ச்சியில், அதே பாடல் உங்களுக்காக இது வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: நன்றி மேடம்.

எத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலை 101 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் குரல் அளிக்கட்டும், குமரி மண்ணை ரசிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் போனை கரெக்டாக கையில் எடுத்து வச்சிருக்கீங்களா? உங்களுக்கான இப்போ நாங்கள் போட போகிற மியூசிக் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை நிகழ்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை நிகழ்ச்சியில் பாடவும் செய்யலாம். உங்களுக்கான இசை

0: பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில நேர்களுக்கான அடுத்த பாடலுக்கான நாங்கள் மியூசிக்கை நாங்கள் பிளே பண்ணியாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆ, பேசுங்க, பேர் சொல்லுங்க. உங்களோட பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க ஐயா, பாடலுடைய
1: மன்னிப்பாயா
0: பாட்டு பாடலாமா? கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு வாழ்த்துதல் முதல்ல. சொல்லுங்க, பாட்டு பாடுங்க.
1: ஒரு பாட்டு பாடுவேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாடுங்க.
1: ஒரு பாடு பாடுறேன். அம்மா, அந்த இது இந்த எங்க ஊர் ராஜா படத்துல இருந்து, யாரை நம்பி நான் பொறுந்து போங்கடா போங்க, உன் காலம் வெந்த பின்னே வாங்கடா வாங்க, குளத்திலே தண்ணி இல்லை, சொப்பும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெற்ற பிள்ளையே சொந்தம் இல்லை, யாரை நம்பி நான் பிறந்து போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வெந்த பிள்ளையே வாங்கடா வாங்க, பெண்ணைய பெற்றா இளநீர், பிள்ளைய பெற்றா கண்ணீர், பெற்றவன் மனமே புத்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே தோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையில் பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்து போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, முடித்தேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடித்த ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும், காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வாங்கடா வாங்க.
0: அழகப்பா, நீங்க நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. இது உங்களுக்கு அழகான பாடல். நன்றி நன்றி.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்காக ஒரு பாடலில் இருந்து ஒரு இசையை வந்து ப்ளே பண்ணுவோம். அந்த இசையை கேட்டுட்டு அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா உடனே கால் பண்ணி நிகழ்ச்சியில் இது இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு அப்படின்னு அந்த பாட்டை பாடி காமிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நேர பாடலை நிகழ்ச்சியில் பாடலாம். உங்கள் குரல் ஒலி கட்டும் குமரி மண்ணை ரசிக்கட்டும். நிகழ்ச்சியில் நேரலுக்கான அடுத்த பாடலுக்கான இசையை நாம் இப்போ கேட்க போகிறோம்.

0: நிகழ்ச்சியில் ஒரு இடத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், குமரி பண்பலை 101 ஏரிங்க இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க. கீழப்பெருவிளை சாந்தி பிரபானந்த், மியூசிக் கேட்டீங்களா?
1: பாட்டு சொல்றேன் மேடம், தெரியல.
0: என்னங்க இருந்தாலும் முதல் வரி என்ன அப்படிங்கறத நம்ம டைரக்டா பாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஒரு பாட்டு பாடிடுறேன் மேடம்.
0: பாடுங்க கண்டிப்பா.
1: சின்ன குயில் நான் பாடினா
0: சாந்தி பிரபானந்த், உங்களோட இணைப்பு சரியால நீங்க பாடுறது விட்டு விட்டு கேக்குதே.
1: அப்படியா மேடம்?
0: பேசும்போது கரெக்டா கேக்குது, பாடும்போது ஏன் அப்படி விட்டு விட்டு கேக்குது? நீங்க போன் கரெக்டா புடிச்சிருக்கீங்களா?
1: ஆமா மேடம்.
0: இன்னொரு முறை பாடுங்க, ஒரு ரெண்டு வரி பாடுங்க எங்களுக்காக.

0: கண்ணு யானை ஒன்னா விளையாடலாம்.
1: ஆஹா, சூப்பர். அழகா அழகா பண்ணுங்க, அழகா பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இதே பாட்டு பண்ணீங்களா இல்ல வேற பாட்டு தானே பண்ணீங்க?
0: இதே தான் பண்ணேன்
1: இதே
0: மேடம்,
1: தான்
0: இடையில வந்து
1: பண்ணீங்க
0: பண்ணேன்.
1: அப்படிங்களா? சரி, சூப்பர். நிகழ்ச்சியில் அழகா கலந்துக்கிட்டீங்க. இப்ப தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நன்றிமா.
0: நன்றி மேடம்.

0: குமரி பண்பலை நோக்கி வந்து நேர்கள் இதுவரை கேட்ட ரசித்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. மீண்டும் இதே மாதிரி இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த வாரம் கேட்கலாம். நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பேச அபரி பொன்னிலா பிரதா.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம். இப்பொழுது நண்பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே. இதுக்கப்புறம் குமரி பண்பலை 101 உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பானிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் நவீன உலகில் நன்றி உணர்வு என்ற தலைப்பில் பெண்கள் கலந்து கொண்டு பேசலாம். 1:55-2:15 திரை இசை. 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் கனகதுர்கா வெங்கடேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 2:55

0: வானிலை அறிக்கை. பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேர பகுதியில் கடித வழி நேர்விருப்பம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 உலக அல்சைமர் தினம். தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சி நேரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பு பராமரிப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள். அமுது சுரபி பகுதியில் பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள் பகுதியில் மண்வள அட்டையின் நன்மைகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 9:30 திரை இசை. 9:15 செய்தி சுடர். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 10:20 நிலா மற்றும் பழைய திரைப்பட பாடல்கள். இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி பண்பலை 101 வளம் வர காத்துட்டு இருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பை இன்னொரு முறை கேட்கலாம். இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் நவீன உலகில் நன்றி உணர்வு அப்படிங்கிற தலைப்பில் பெண்களை நீங்க கலந்துகிட்டு பேசலாம். இந்த நிகழ்ச்சியில நன்றி நன்றி மறப்பது நன்றன் அப்படின்னு இதில் ரொம்ப ரொம்ப அழகா நன்றி உணர்வு பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நவீன உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம மறந்தாலும் பரவாயில்ல, ஆனா நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வந்து நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. அது சார்ந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தகவல்களை இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்க வீட்டு குட்டி சுட்டி குழந்தைகளுக்கான அழகான நேரலை நிகழ்ச்சி தான் நம்ம குமரி பண்பலை 101 வழங்குது. இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், நல்லா பேச தெரியும், இந்த மாதிரி பல திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுடைய திறமைகள் அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காம உலகம் அறிய செய்யுங்க. அதற்கான களம் தான் குமரி பண்பலை 101 வழங்குது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இன்று 8:05 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்கள் 2602240 இன்னும் 9702722 அலைபேசி எண் 8903252309. குமரி பண்பலை 101 உங்களுக்காக வழங்க இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. குறிப்பா நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கவும் செய்யுங்க. உங்களுடைய திறமைகளை குமரி பண்பலை 101 வெளிப்படுத்துங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Minister of State for Health and Family Welfare Anupriya Patel today said India's journey in pharmacovigilance has been a remarkable example of self-reliance over the years. She said this while releasing the 7th edition of National Formulary of India in New Delhi. The minister said currently more than 1,100 adverse drug reaction monitoring centres are operational in the country, and the government aims to increase this number up to the primary health facility level. She informed that the country now provides pharmacovigilance data to the WHO patient safety database. The minister further highlighted that India has risen from the 123rd rank in 2014 to 8th rank in providing this data to the WHO. President Draupadi Murmu will be on a 3-day visit to Gujarat beginning today. She will preside over the presentation ceremony of the 72nd National Film Awards at Ekta Nagar, Kevadia tomorrow. On Wednesday, the President will grace the 75th annual convocation ceremony of the Maharaja Sayaji Rao University of Baroda.

நேரம் இப்பொழுது பிற்பகல் மணி 12:10 குமரிப்பண்பலை 101 ஆரம்பமாக கூடிய நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. வெளியில போனாலே வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் மாதிரி லைட்டா குளிர் அடிச்சு லைட்டா மழை பெஞ்சு நம்மளுடைய மண்ணை குளிர செஞ்சிருக்கு. ஸோ இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம மனம் நனையும் மதுர மழை நிகழ்ச்சியும் அழகான மழையான பாடல்களை உங்களுக்காக பொழிய இருக்கு. ஒரு அழகான வாழ்க்கையை புதுசாக தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூலோகம் கூட நமக்காக புதுசாக மாறுற மாதிரி தோணும். அப்படிப்பட்ட நேரத்தில் வானந்த நிமிர்ந்து அண்ணாந்து பாருங்கள். அந்த வானம் எப்போவுமே நமக்கு புதுசு தான். எத்தனை முறை பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகு. நம்ம புதுசு

தொடங்கக்கூடிய வாழ்க்கைக்கும் அந்த வானம் ஒரு அழகான இடமா இருக்கட்டுமே. மேலே விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆகாயம் நமக்காக அமைக்கப்பட்ட ஒரு அழகான பந்தல் மாதிரி. அந்த ஆகாய பந்தலிலே நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து ஆடினால் எப்படி இருக்கும்? இப்படி மனசுக்குள்ள ஒரு அழகான காட்சியை உருவாக்கிட்ட இந்த பாட்டை கேட்கலாமா? பொன்னாஞ்சல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் பாடல், இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலின் வரிகள் கண்ணதாசன்.

மனம் நனைய மதுரமழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாட்டு வரப்போகுது. இந்த பாடலில் சில வரிகள் தமிழில், சில வரிகள் மலையாளத்தில் அப்படின்னு மாறி மாறி வர்ற மாதிரி இருக்கும். சில வரிகள் நமக்கு முழுசாக புரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகளோட இசையும் அந்த மொழியோட இனிமையும் சேரும்போது இந்த பாடலுக்கு ஒரு தனி அழகு கிடைக்குது. மொழிகள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் இசை என்பது ஒன்றுதானே. தமிழும் மலையாளமும் கலந்து இசையோடு சேர்ந்து ரசிக்க வைக்கக்கூடிய இந்த பாடலை கேட்க நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பாடலின் படம் நான் அவன் இல்லை. பாடியவர்கள் பி ஜே சந்திரன், எல்ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் விஸ்வநாதன், செயல் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள். அமுது சுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண்வள அட்டையின் நன்மைகள், திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

ஏத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் மணி 12:20. குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சபையில் சாரல் இசை. காதல் அன்பு இணை பிரியாம இதுக்கெல்லாம் ஒரு அழகான எடுத்துக்காட்டா செல்லப்படக்கூடிய பறவைதான் சக்கரவாக பறவை. இனி வரக்கூடிய இந்த பாட்டிலையும் வந்து அந்த சக்கரவாக பறவையோட அந்த பெண்ணை வந்து ரொம்ப ரொம்ப அழகா ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிலவினுடைய எதிரொலி அவளுடைய முகம் அப்படின்னு ஒரு அழகான வரி வருது. நிலவு பேசுமா, நிலவு ஒலி எழுப்புமா, இல்ல இல்ல அப்படின்னா நிலவின் எதிரொலி அப்படின்னு கவிஞர் எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நிலவில இருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமான ஒளிய பத்தி தான் சொல்றாரு. அந்த நிலாவோட ஒளிய மாதிரி அவளுடைய முகமும் பிரகாசமா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த பாட்டுல ஒவ்வொரு வரியிலையும் காதலையும் அழகையும் கவித்துவத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிற இந்த பாடலை இப்ப உங்களுக்காக கேட்கலாமா? அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின்

வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு அற்புதமான நேரலை நிகழ்ச்சி தான் நம்ம குமரி பண்பலை 101 வழங்க போகுது. இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, நவீன உலகில் நன்றி உணர்வு. ஐந்து வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள், எத்தனை வருடங்கள் ஆனாலும் எந்த விஷயத்த வேணாலும் நீங்க மறந்து போயிடலாம், ஆனா நன்றி, ஒருத்தங்க நமக்கு கஷ்ட காலத்துல செஞ்ச நன்றியை வந்து என்னைக்குமே மறக்க கூடாது. நன்றி உணர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத திருவள்ளுவர் ரொம்ப ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு. உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வு இந்த தலைப்பு சொன்னோடனே என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அதை இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சொல்லலாம். இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, நவீன உலகில் நன்றி உணர்வு.

2620240 மற்றும் ஒரு எண் 2970722. அலைபேசி எண் 8933257309. இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய மனசில் தோணக்கூடிய அந்த கதையை எங்கள் நிகழ்ச்சியில் அழகாக ஷேர் பண்ணுங்கள்.

அண்ணா, அந்த வானத்துல பாக்குறேன், அந்த நிலவை காணல. ஆனா இன்னைக்கு இந்த பூமியே நிலவொளியில பிரகாசமா இருக்கு. வானத்துல நிலவு இல்ல, ஆனா பூமி நிலவொளியில பிரகாசமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வானத்துல இருக்க வேண்டிய அந்த நிலவே இன்னைக்கு ஒரு பெண்ணா மாறி பூமிக்கு இறங்கி வந்து இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அழகான கற்பனை. அந்த நிலவு எனக்காகவே பூமிக்கு வந்திருக்குதே அப்படிங்கறத நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். வானத்துல இருக்கக்கூடிய நிலவு ஒரு பெண்ணா மாறி பூமிக்கு வந்த அந்த கதையை கேட்டிருக்கீங்களா? இப்ப வரக்கூடிய இந்த பாட்டு கேளுங்க, அந்த கதை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே புரியும். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் வாலி அவர்களின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பானிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நல்லா அடிக்கிற வெயில்ல நீர்நிலைகளை பார்த்துருக்கீங்களா? குளம், ஆறு, கடல், இப்படி எந்த நீர்நிலைகளை பார்த்தாலும் அதில் ஒரு அழகான காட்சியை பார்க்கலாம். வெயில் தண்ணியில் படும்போது அந்த நீர் ரொம்ப பளபளான்னு மின்னு பார்த்துருக்கீங்களா? அந்த காட்சி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு காற்று வீசினா உடம்புக்கே ஒரு இதமான உணர்வு கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு நதியில் சூரிய ஒளி படும்போது தெரியக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒளி சிதறல்கள் கூட நம்மளோட பார்வைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். உன்னிச்சு கவனித்து பார்த்தா தான் தெரியும், இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் தனித்துவமான அழகோடு தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 3 முடிச்சு திரைப்படத்தில் வரப்போகுது. பி ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம், எம் எஸ் விஸ்வநாதன் குரல்களில்.

அவ்வளோ முக்கியம் தெரியுமா? இப்போ நான் பேசுறதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு கூட காற்று தான் முக்கியம். நீங்க ஆசை ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த பாட்டை நீங்க பாடுறீங்க, ஆனா அந்த குரல் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் கண்டிப்பா தேவை. அந்த மீடியமா இருக்கிறது காற்று. அப்படி பார்த்தா நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த இயற்கை துணையா நிக்குது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை தான் நம்ம எல்லாரையுமே இயங்க வச்சுட்டு இருக்கு, நம்மள வாழ வச்சுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காற்று, இந்த காற்றுல பல வகைகள் இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய காற்று தென்றல் காற்று. நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வாலி அவர்களின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ.

0: குமரிப்பண்பலை 101 நீங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையல் சாரலே இசை நிகழ்ச்சியில் இதுவரை அழகான பாடல்களை நீங்க எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். மீண்டும் நாளை இதே மாதிரி அட்டகாசமன திரைப்பட பாடல்களுடன் இந்த நிகழ்ச்சி வலம் வரும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி பொன்னிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாயாருக்கும் புலரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா்.

இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100க்கும் மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின்போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக

0: தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவக்குமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம் ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 படங்களுக்கு மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் குறித்த தொகுப்பு.
2: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சார மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும்

0: அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20ஆம் தேதி வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு செய்து, அதாவது வரும் 23ஆம் தேதி வரை பக்தர்கள் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணியில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில் ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டேல், பர்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மணி 12:50 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. இப்பொழுது கேட்கலாம்.
3: நாகர்கோவில் பட்டகசாலியன் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கால்வின் மருத்துவமனை பட்டகசாலியன் விளை நாகர்கோவில்.
4: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியது இருக்குல்ல?
5: அதான், நம்ம கால்வின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போகணும்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கால்வின் ஹாஸ்பிட்டல், பட்டகசாலியன் விளை, ஈட்டாமொழி ரோட், நாகர்கோவில், 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
6: நலமாய் வாழ்வோம்.
3: பானிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
7: பேனிக் அட்டாக்ங்கிறது சிலருக்கு வரும், திடீர்னு ஒரு சின்ன ஒரு எமோஷன் ஆகுவாங்க. திடீர்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, அப்படின்னா ஒரு எமோஷன் ஆகுறதுனாலயோ, திடீர்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒரு வியாதி வந்துடுச்சு, இல்லாட்டி ஒரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பதட்டப்படுறதுனாலயோ, இல்ல அப்படின்னா திடீர்னு யாராவது ஒருத்தவங்க அவங்கள திட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் வரும்போது திடீர்னு இந்த மாதிரி பேனிக் அட்டாக் ஆவாங்க. பேனிக் அட்டாக்ங்கிறது ரொம்ப பயப்படுற மாதிரி வியாதி கிடையாது, அது வந்து ஹார்ட்டில் உள்ள பிரச்சனையினால் வரக்கூடிய வியாதியும் கிடையாது. ஸோ பேனிக் அட்டாக்ங்கிறது ஒரு பிஹேவியரல் டிசார்டர்னு சொல்லலாம். அதாவது சிலருக்கு இந்த மாதிரி பேனிக் எபிசோட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க மனசளவில் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். அந்த பிஹேவியரல் தெரப்பி, சைக்கோ தெரப்பி இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த பேனிக் அட்டாக்கை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ பேனிக் அட்டாக்ல வர்றவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு திங்ஸ் அப்படி பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ அவங்களுக்கு ஒரு இருதய துடிப்பு, நார்மலாக இருக்கிறவரை டபுளாக அடிக்க ஆரம்பிச்சிடும். 100 இருக்கக்கூடிய இருதய துடிப்பு 160-160 அடிக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு மூச்சோட கஷ்டம் வந்துடும். பயத்தினாலே அவங்க நல்லா மூச்சை இழுத்து இழுத்து விட ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துருவாங்க. ஸோ இது எதுனால அப்படி மயக்கம்

0: நாங்கள் அப்படின்னா மூச்சை இழுத்து இழுத்து விடும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிரும். வாஷ் அவுட் ஆகும் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் ஸ்டிமுலண்ட்டாக இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு சுத்தமாக வாஷ் அவுட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக மயக்கம் போட்டு விழுவாங்க. ஸோ இந்த மயக்கம் மாட்டு விழுந்தாலும் அவங்க நல்லா மூச்சோட கஷ்டம் வந்தால் கூட, ஹார்ட் ரேட் ஜாஸ்தியானால் கூட, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆயிரும். ஸோ அதாவது கொஞ்சம் அவங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல உட்கார வச்சாலே ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆயிரும். அப்படி இல்லைனா அதுக்குள்ளே மெடிசன்ஸ் ஏதாவது பேனிக் எபிசோட்ஸ்க்குள்ளே ஆன்டி ஆங்ஸைட்டி ஏஜென்ட்ஸ் ஏதாவது கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆயிரும். பேனிக் அட்டாக் உயிருக்கு ஆபத்து கொண்டு பண்ணக்கூடிய ஒரு வியாதி கிடையாது. அது ஒரு சிச்சுவேஷனால் வரக்கூடியது, ஒரு ஃபியர், ஒரு பயம், ஒரு டிப்ரெஷன், ஒரு பதட்டம், இதனால் வரக்கூடிய ஒரு எபிசோட் தான் பேனிக் எபிசோட். பேனிக் எபிசோட்ஸை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியான சைக்கோ தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, மெடிசன்ஸ் கொடுத்தா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பேனிக் அட்டாக் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக யங் அடல்ட்ஸ்க்கு தான் யூஸ்வலாக காமனாக வரும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, யங் அடல்ட்ஸு, யங் ஃபீமேல்ஸ்க்கு காமனாக வரும். பட் யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்கு ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்கள சென்சிடைஸ் பண்ணவும் பிஹேவியரல் தெரப்பி பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு வயசுக்கு மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் யங் இண்டிவிஜுவல்ஸில் தான் காமனாக வரும் பேனிக் அட்டாக்ஸ்.
1: பேனிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்கியவர் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வோம் கேட்டீர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இனிய திரைப்பட பாடல் ஒன்று. பாடலின் படம் RRR. மதன் கார்கி வரிகள்ல பிரகிருதி ரெட்டி பாடியிருக்காங்க. மரகதமணி இசை.

அன்பு தோழியரே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்லை நிகழ்ச்சி தலைப்பு நவீன உலகில் நன்றி உணர்வு. ஆமாங்க, இன்னைக்கு நன்றி செலுத்தக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நிச்சயமாக நமக்கு சின்ன சின்ன சேவை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் கழியறதுக்கு நிறைய பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நன்றி சொல்கிறோமா, எப்படி இருக்கும், நவீன உலகத்தில் நன்றி உணர்வு எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு தோழியர் நேர்லையில் பங்கேற்று பேசலாம். மறக்காமல் கலந்துக்கோங்க.

0: பண்பலை 101.
1: நேரம் பகல் ஒரு மணி. நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. இது சேதி தெரியுமா பகுதிக்கான நேரம். சேதி அறியும் முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

இன்று சர்வதேச அமைதி தினம். 1981 செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினமாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுதுங்க. நாடுகளுக்கிடையே அமைதி, அகிம்சை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற விதமாக ஐக்கிய நாடுகள் சபையால் தொடங்கப்பட்டது தான் இந்த சர்வதேச அமைதி தினம். இந்த நாளை தொடங்கி வைக்கிற விதமாக ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் ஐக்கிய நாடுகள் அமைதி மணி ஒலிக்கப்படுது. பல்வேறு நாட்டு மக்கள் நன்கொடையா வழங்கிய நாணயங்களிலிருந்து இந்த மணி பார்க்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐக்கிய நாடுகள் சங்கத்தால் போரின் மனித இழப்புகளை நினைவூட்டும் விதமாக தான் இந்த மணி பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு பக்கத்தில் உள்ள கல்வெட்டில் முழுமையான உலக அமைதி வாழ்க

அப்படின்னு பொறிச்சிருக்கிறாங்க. பேரழிவு ஆயுதங்களை கைவிட வேண்டும். நீடித்த எதிர்காலத்திற்கான நீடித்த அமைதி, அமைதிக்கான கூட்டாண்மை அனைவருக்கும் கண்ணியம், நீடித்த வளர்ச்சி இலக்குகள், அமைதிக்கான அடிப்படை கூறுகள், அமைதிக்கான கால நடவடிக்கை, ஒன்றிணைந்து அமைதியை உருவாக்குவோம், அமைதி கலாச்சாரத்தை வளர்த்தல், இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இலக்கை முன்வைத்து இந்த சர்வதேச அமைதி தினம் கடைபிடிக்கப்படுது. சரி, இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அமைதியில் முதலீடு செய்யுங்கள். அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நாளும் இதுதாங்க. அமைதி அப்படின்னா என்ன? மோதல்கள் இல்லாத நிலை மட்டும் கிடையாது, அது உரையாடல், புரிதல், கண்ணியம் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் இருப்பும் தாங்க. நிச்சயமா அன்றாட வாழ்க்கையில சமூகத்துல அமைதியான செயல்களில் நாம எப்படி தொடங்க போறோம்? ஒவ்வொருத்தருடைய அமைதிக்கான பங்களிப்பு நம்ம கிட்ட இருந்து தொடங்கி நம்மை சுற்றி விரிந்து உலகம் முழுமையும் நிறையட்டும் இறையருளால்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: சின்ன பறவையாய் சிறகடித்து வண்ண கனவுகளாய் நம்முடன் இணையும் தனிமை தோழி இனிய குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 1:11. வணக்கம் அன்பு நேயர்களே, தோழியர் தம் கருத்துகளால் இதயத்தோடு பேசும் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய தலைப்பு, நவீன உலகில் நன்றி உணர்வு. நாம் நன்றாக வாழ உதவும் இயற்கை தொடங்கி நம்முடன் நடைபோடும் அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் உலக நன்றி உணர்வு தினம் இன்று. காற்றிலும் வேகமான பொழுதுகள் பறக்கும் இன்றைய நவீன உலகில் நன்றி உணர்வு எப்படி இருக்கு, எப்படி இருந்தா நல்லது? இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள அழையுங்கள். 04652 இணைப்பு எண்ணோடு நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. அலைபேசி எண் 890-325-70-39. முதல் தோழி யாரே இருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக. வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: சாமிபுரத்துல இருந்து மேகலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.

0: மேடம், நான் வந்து தாங்கி ஒரு குரல் சொல்லி தொடங்க மேடம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்பை மறப்பது நன்று.
1: சரி,
0: இந்த நான் கீழே விழும்போது தாங்கி பிடிச்சி எந்தெந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பெண்ணாட்டு எங்க உருவாக்குனது எங்க அம்மா மேடம். அங்க வந்து குடும்பத்துல நான் ஏதாவது கஷ்டத்துக்கு போகும்போது ரொம்ப மன வருத்தத்தோட போவேன், அழுதுச்சேன். அப்ப எங்க அம்மா எனக்கு கவலைப்படாத, அது நீ விட்டு கொடுத்து போனா போயிரு அப்படின்னு சொல்லி வந்த. வெளிய உள்ள பிரச்சனைக்கா இருந்தாலும் அப்படிதான். நான் அப்படியே போகும்போது எங்க அம்மா எனக்கு ரொம்ப வருத்தத்துல போவேன், வரும்போது ரொம்ப சந்தோஷத்துல வரும். அவ்வளவு கஷ்டமா எனக்கு தீந்துரும். ஆனா பல வருடங்களுக்கு பிறகு நான் இன்னைக்கு அங்க வெற்றி கனியை சுவைக்கேன் மேடம், ஒவ்வொரு நாளும் சுவைக்கேன். குடும்பத்துல என்னை அவ்வளவு நல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை அன்பா வரவேற்கும் போது எங்க அம்மாக்கு நான் டெய்லி தினந்தனும் நன்றி சொல்லுவேன் மேடம்.
1: மனசார அம்மாக்கு நன்றி சொல்றீங்க இல்லையா? சரிம்மா சகோதரி.
0: வேற இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லேன்.
1: நிச்சயமா.
0: வேற எனக்கு ஹெல்ப் பண்ண ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுவேன் மேடம். சில நேரம் எல்லாம் நம்ம சின்ன உதவியா தான் இருக்கும், அது காலத்தினால மான பெரிதா இருக்கும் மேடம்.
1: கண்டிப்பா
0: பெரிய உதவியா இருக்கும்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி சகோதரி. வணக்கம், வருக. நவீன உலகத்துல நன்றி உணர்வு எப்படி இருக்குன்னு சொல்ல போற தோழி யாரு, எங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுங்க.
2: சொல்லுங்கம்மா. மேடம், நன்றி உணர்வு எத்தனை காலம் ஆனாலும் மறையாத கொஞ்சம் நன்றி உணர்வா நம்ம வைத்திருக்க வேண்டும். காரணம் நான் வந்து சொல்லுகிறேன். அது வந்து என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் நகை பணம் எல்லாம் ரெண்டு பேங்க்ல அக்கௌண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. பண்ணா பணத்தோட அக்கௌண்டும் நகையை ஈடு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த நம்ம அந்த நகையில எடுக்கணும் பண்ணா வாரிசு சர்டிபிகேட் வேணும். வாரிசு சர்டிபிகேட் எடுத்து கொடுத்தாலும் போதாது, ரெண்டு கவர்மெண்ட் வேலை பார்க்க வேண்டிய ரெண்டு பேரு சாட்சி கையெழுத்து போட்டாதான் நமக்கு அந்த நகை கிடைக்கும். நகையோ பணமோ எதா இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம சொந்த பெண்கள்கிட்ட கேட்ட பிறகு அவங்க எல்லாம் ஐயோ நம்ம வேலை பார்க்கணுமா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்ப அடுத்தவங்க அடுத்த எனக்கு ஆட்களை யாருன்னு தெரியாது, ஆனா அந்த ஆட்களுக்கு என்ன புருஷனை தெரியும். அதே நேரத்துல என்ன மாமியாருக்கும் அந்த ஆட்கள் பழக்கம் உண்டு. அவங்க போய் கேட்டவொன்னா அவங்க வந்து பேங்க்ல வந்து சைன் போட்டு தந்தாங்க. சைன் போட்டு தந்து நான் நகையும் வாங்கினேன், பணமும் வாங்கினேன். அந்த நன்றி உணர்வை நான் என்னோட நான் கூட இல்லை மேடம், நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி
1: கொடுத்துருக்கேன்.
2: அந்த நன்றி உணர்வு அவங்க செய்த நன்றி அது. இப்பவும் நான் போன மாசமா எனக்கு சின்ன மகன்கிட்ட, என் பெரிய மகன் சென்னையில இருக்கான், சின்ன மகன்கிட்ட சொன்னேன் அந்த வாத்தியாரும் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமான்னு கேட்டாக்கல. அவன் சொல்ல, ஆமா எல்லா பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில இருக்கு. அப்ப வாத்தியார் உண்டான்னு கேட்டான். ஆமா வாத்தியார் உண்டு. அப்ப நான் சொல்றேன், என்ன ஒரு நாள் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அந்த வாத்தியார் பாக்கறேன்.
1: என்னோட
2: நாம அந்த நன்றி உணர்வுல நம்ம வரும் சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும்.
1: சரிம்மா சரிம்மா.
2: அவங்க இப்படி இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்பா, அந்த நன்றி உணர்வு காலங்காலமா தொடர்ந்துட்டா இருக்கும் மேடம்.
1: சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. வணக்கம், வருக.
3: வணக்கம்.
1: நல்லா இருக்கோம்மா. தொடங்குவோம். சபரியம்மாள் காணாம போயிட்டாங்க. வணக்கம், பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
3: எனக்கு ஒரு 2024 March 23 ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்போ வந்து ரோட்ல வந்து விழுந்துட்டேன், வண்டி கட்டினதும் விழுந்துட்டேன். விழுந்து வந்து எனக்கு அது என்ன செய்யுதுன்னே தெரியல, எனக்கு எப்படி எந்திரிக்க முடியல. ஏன்னாக்காலும் போலாம். அப்புறமா வந்து பிள்ளைங்க வந்து கூட நின்னாங்க, நின்று பிள்ளைங்களுக்கு என்ன வந்து எதுவுமே பண்ண முடியல. அப்ப எங்க இருந்தோ அவங்க அச்சமா சொந்த வந்தங்கள் தெரியாதுன்னா நமக்கு வந்து நேர்ல பேசவோ ஒரு போன் மூலம் கான்டாக்ட் பண்ணவோ செய்யலாம். ஆனா அது அவங்க வந்து எந்த ஊரு எங்க இருந்து அப்படின்னு சொல்லி உள்ளது எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி உள்ள தெய்வ மாதிரி வந்து அவங்க எனக்கு வந்து என்னோட ட்ரெஸ் அப்படி கூட்டி பிடிச்சி எனக்கு என்ன தூக்கினாங்க. தூக்கி என்ன ஒரு ஆட்டோ எனக்கு பண்ணிட்டு என்ன ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க எங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நன்றி சொல்லியதுக்கு எனக்கு முடியவே இல்லை. நான் வந்து எப்போ

0: அது எல்லாத்தையுமே சொல்லுவேன், அது எங்க இருந்து எனக்கு தடவுள் மாதிரி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து எங்க இருந்தாலும் இந்த குமரி பண்பலை கூட எனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: அதுக்கு
0: எனக்கு குமரி பண்பலைக்கு நன்றி சொல்லி அவங்க எங்க இருந்தாலும் அவங்க வந்து நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மனமார்ந்த நன்றி எல்லாம் அவங்களுக்கு வேண்டி தெரிஞ்சு.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா, நன்றி.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
3: செல்
5: 7305365016.
1: நவீன காலத்துல இன்னைக்கு நவீன உலகத்துல நன்றி உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் தோழியர் அவங்க மனசார நன்றி சொல்றதுக்கான வாய்ப்பை அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, தவறில்லை. இருந்தாலும் எப்படி இருக்கு நம்ம சூழ்நிலையில இன்னைக்கு உலகத்துல நன்றி உணர்வு அப்படி தொடர்ந்துட்டே இருக்குதா, எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கேட்டுட்டே இருக்கோம். தோழியர் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து வரும் அன்பு தோழி யாருங்கிறது கேட்போமா? வணக்கம், வணக்கம், பேசலாம். பரவாயில்லம்மா, சொல்லுங்கம்மா.
6: சவரிமால் வடக்கு கோணம். மேம் இப்ப வந்து ரெண்டு நாள்லாம் குறைவா தான் இருக்கு மேம்.
1: அப்படியா, எப்படி குறைவா இருக்குன்னு சொல்றீங்க?
6: ஒருத்தங்க ஒரு பிள்ளை வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னு பஸ் இருக்கு மேம்.
1: சரிம்மா.
6: அப்ப அவங்க கூட ஒரு நாய் பஸ்ஸுக்குள்ள வந்துச்சு. அப்ப பஸ்ஸுக்கு இருக்கவங்க எல்லாருமே நாய் நாய் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப நாங்க கொஞ்சம் பேர் நட்டம் அடிக்க போனே பார்த்தா க்ளோஸ் ஆயிட்டு, டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு, அதுக்கு வெளியிலயும் போக முடியல, அங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து அந்த கண்டக்டர் டிரைவர் நான் சொன்னேன், அண்ணே இப்படி ஒரு நாய் உள்ளால வந்துச்சு, நீங்க வந்து கொஞ்சம் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப வந்து நாய் வெளியில பேரு, நீங்க டோரை கொஞ்சம் லாக் பண்ண ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் மேம். உடனே அவங்க வந்து கொஞ்சம் இடையிலதான் அது நிறுத்தி அது வெளியில விட்டுறாங்க. அது உடனே அது துள்ளி சாடி போயிட்டு, அப்புறமா அதுக்கு இருந்தவங்க எல்லாரும் அதுக்கு உடனே அந்த யாரு கூட அந்த நாய் வந்தோ அந்த பிள்ளைய வந்து எட்டி பார்த்தா அது மொபைல்ல இருந்து விளையாடிட்டு இருக்க தவிர ஒருத்தவங்க கூட அதை எட்டி பாக்கல மேம். இந்த மாதிரி நம்ம நாயே கீழே இறக்கி விட்டுருக்காங்க. பஸ்ஸுக்கிறவங்க எல்லாரும் ஒரு கலக்கல் கலங்கிட்டாங்க, நாய் நாய் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளை வந்து இந்த டிரைவருக்கு ஒரு தேங்க்ஸே சொல்லல மேம், கூட உங்களுக்கு யாருக்குமே சொல்லல. ஆனா நாங்க அதுல நின்னதுனால டிரைவர் சொன்னேன், அண்ணே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க நாய் இறக்கி விட்டதுனால அப்படின்னு சொன்னேன் மேம்.
1: இருக்கு அப்படிங்கறத சகோதரி ஞாபகப்படுத்திருக்கீங்க, நன்றி.
6: நன்றி மேம்.
1: வணக்கம்,
7: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப எதிர்பார்க்க முடியல, ரொம்ப குறைஞ்சு போச்சு. சரி, வருத்திக்கணும் இல்ல, அத நம்ம யோசிச்சு பாக்கலாம். எந்த சூழ்நிலையில எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் நிச்சயமா நம்ம நன்றி கடன் பட்டவங்க கிட்ட அதை மறந்துடப்படாது, அதனாலதான் அது நன்றி கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையாம்மா.
7: ஒரு நிமிஷம், முன்னாடி
1: நன்றி, எப்போதும் நன்றி கடன் பட்டவங்கள்ட்ட நன்றியோட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கம்மா, நன்றிமா.
7: அந்த இடை எனக்கு எப்போதும்.
1: சரிங்கம்மா, நன்றிமா, நன்றி.
8: மாமா, என்னாச்சு?
9: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
8: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நவீன காலத்தில் நன்றி உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருக்கோம். அடுக்கடுக்காக தோழியர் வந்துட்டே இருக்கிறாங்க, அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. வணக்கம், வருக. வணக்கம். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப முடியாம கேஸ் வந்து ஆசிரி போக முடியாம
0: உட்காந்து
1: பக்கத்துல உள்ளவங்க வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு.
0: சரி,
1: பேக்கல வச்சுட்டு லட்சுமி போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தவங்க என்ன பாத்துக்கிட்டு உடனே ஆட்டோ பிடிச்சி என்ன ஆசிரி
0: கூட்டிட்டு
1: போய் போட்டு மாத்திர காட்டு வீட்டை கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க.
0: சரிங்கம்மா,
1: அவசர
0: காலத்துக்கு நமக்கு உதவி செஞ்சவங்களை நம்ம என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்கணுங்கிறது தான் நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா, நன்றி.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 1:28:30 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. இன்னைக்கு தலைப்பா நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கிறோம்னா, நவீன உலகில் நன்றி உணர்வு. இன்னைக்கு நன்றி உணர்வு எப்படி இருக்கு, எப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்ல போறாங்கிறத கேட்டுடலாம். வணக்கம், வருக. சொல்லுங்க குமாரி.
1: எனக்கு தோழிகளுக்கும் ரேடியோல வர நிறைய தோழிகள் இருக்காங்க, ரெண்டுக்குமே சம்பந்தம் இருக்கு. நாங்க ஊர்ல இருக்கும் போது ஒன்னா இருப்போம், அப்புறம் ஒரு விஷயத்தை ஒன்னா சந்திச்சு நாங்க எல்லாமே நல்லா சந்தோஷமா பேசிக்குவோம். ஒருத்தருக்கு உதவி பண்றது, விட்டு கொடுத்து போறது, அப்போ வேற வேற ஊர்ல போயிட்டு கல்யாணம் பண்ணி போயிருக்கு. அதே மாதிரி ரேடியோ இப்ப எனக்கு அந்த தோழி மாதிரி இருக்கு, அவங்கள்ட்ட நான் டெய்லி இது பண்ணுவேன். அவங்களுக்கும் நிறைய தோழி இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு நாள் டைம் விட்டு எனக்கிட்ட பேசுவாங்க. நான் அதை ரெண்டும் ஒண்ணும் கம்பேர் பண்ணி பாக்குறேன் நன்றி உணர்வோடு.
0: சரிம்மா. அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து வயசுக்கு ரொம்ப வயசானவங்க, தனிமையில இருக்கிறவங்க பேச்சு துணை இல்லாம இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்வர்சேஷன் 3 C சொல்லுவாங்க. ஒன்னு வந்து அவங்களுக்கு ஏதாவது கான்டிசிபேஷன் வந்துடக்கூடாது வயசானவங்களுக்கு, இன்னொன்று கரன்சி காசு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அப்புறம் கம்யூனிகேஷன் கேப் வந்து வந்துடக்கூடாது. நிச்சயமாக தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது, அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு தோழி வேணும் அப்படின்னு நீங்க வந்து
1: அதை நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கலாம். பயங்கரமா டென்ஷனாவே வந்து நல்ல வேலை செய்யறதுக்கே ஒர்க் ஆகாது மூளை.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துறது மாதிரி நம்மளை எல்லா நிலைகள்லையும் நம்மளை கை தூக்கி விடுறதுக்குன்னு நிறைய உதவி இறைவன் வந்து மனுஷ ரூபத்தில் அனுப்பியிருப்பார் இல்லையா. அப்படிப்பட்டவங்களை நம்ம ஒரு காலமும் மறந்துடக்கூடாதுங்கிறதையும் நம்ம தோழியர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய தனிமைக்கு இனிமை சேர்க்கக்கூடியதாக வானொலி இருக்குது அப்படிங்கிறதையும் அதையும் நன்றி உணர்வோடு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நன்றி உணர்வு எப்படி இருக்குங்க, அதுதான் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கலாமா. வணக்கம், வருக. அன்பு தோழி யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: வணக்கம் மேடம், பெரியவள இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நவீன உலகத்துல நன்றி உணர்வு எப்படி இருக்கு?
4: மீண்டும் மீண்டும் இந்த தலைப்பு நீங்க கொடுக்கணும். நவீன கால நன்றி உணர்வு இருக்குவானா, அது கேள்விக்குறி மேடம்.
0: கேள்விக்குறின்னு தான் சொல்லிருக்கீங்க. சரி, எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும்,
4: இது எப்படி இருக்கணும்னா, அதாவது அன்னைக்கு உள்ள காலத்துல உணர்வு பூர்வமா இருந்தாங்க. இன்னைக்கு நாம உதவணும்னு எங்களா ஹாய் ஒரு சொல்லுதான், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த உள்ளார்ந்த உணர்வு பூர்வமான ஒரு உணர்வு வரல. அதாவது இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு காசை வாங்கி ஒரு முன்னேறதுக்காக ஒரு வழிக்காக அவங்க வாங்குறாங்க, அவங்க நல்ல ஒசந்த நிலைக்கு வரும்போது நம்மளையே மறந்துறாங்க. நம்ம நினைக்கிறோம் நீங்க அந்த

0: அதுதானே தெரிஞ்சுட்டு கேட்கும் போது உணர்வே இல்லாம மறந்து யாரு உங்களை தெரியலையேங்க. அவர் நம்ம எப்படி கேக்குறோம், அன்னைக்கு கஷ்டப்பட்டவளே இன்னைக்கு பரவாயில்ல நல்லா இருக்காங்கன்னு சந்தோஷத்துல போய் கேட்க போறோம். அவங்க நம்மளையே புறக்கணிக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அவல நிலை.
1: மறந்துட கூடாது இல்லையா, சின்ன உதவியா நம்மள கை தூக்கி விட்டவங்களே நம்ம மறந்துட கூடாது.
0: அதனால அது எப்போதுமே துன்பம் நேர்ந்த காலத்தில் தனக்கு உதவி இருந்தவர்களின் நட்பு என்னாலும் கைவிடுதல் கூடாது. ஒரு கஷ்டத்துல உதவும்னா அது உள்ளார்ந்த உணர்வு பூர்வமா இருக்கணும். ஏழு தலைமுறையும் அதை சொல்லி சொல்லி வணங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. நாராலதான் நான் இப்படி இருந்தேன். எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க அளவு அன்னைக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்ட ஒரு காலம் அன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சியும் இருக்கு. அப்ப இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, உனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் தான் உனக்கு தாய் தந்தேன். ஏன்னா என்னை விட அவங்கிட்டதான் நீ நிறைய நேரம் விழிச்சிருந்தா.
1: கண்டிப்பா
0: அப்படிங்கும் போது உன்ன அன்னைக்கு சிறந்த ஒரு இதை நீ ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்தா கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன் மக்களே. இத உங்க ஆசிரியரை தான் நீ நினைக்கணும். அந்த உணர்வைதான் மேடம் இன்னைக்கு கூட்டுவோம் பிள்ளைகளுக்கு உணர்த்தி.
1: நம்ம வந்தாலும்
0: இன்னைக்கு இவ்வளவு உயரமா வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன, அப்பா அம்மா உழைப்பு. இத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் அந்த உணர்வுகளை பிள்ளைங்களுக்கு புகுத்தணும்னு வைங்களா, கண்டிப்பா அது எல்லாம் உணர்வோடு நன்றி உணர்வோடு காலம் அறிந்து செயல்படும்.
1: நிச்சயமா.
0: எந்த அறத்தை அளித்தவர்களுக்கு தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவருக்கு உயர்வே கிடையாதுன்னு நம்ம திருவள்ளுவர் ஐயன் சொல்லியிருக்கிறாரு. அந்த குரல் பொருள். அப்ப என்னன்னா, நாம வந்து என்னைக்குமே அதாவது சில பேர் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம உதவி அசால்ட்டா பேசிடுவாங்க மேடம். அந்த இதை நான் என்ன நினைப்பேன்னா, சரி ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசுறேன் அதை மறந்துடுவேன். ஆனா எனக்கு அது மறந்தாலும் ஆனா அவங்களுக்கு அது உருக்கு ரெண்டாவது பேசுன பிறகு சின்ன இவா சிரிச்சுட்டே இருக்காள் நீ.
1: சரி சகோதரி, மிக்க நன்றி. அழகா சொன்னாங்க, நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஐயன் வள்ளுவர். நம்ம இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அவசரமா இருந்தா கூட நமக்கு ஒரு பேருந்தில் கொஞ்சம் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா கூட ஒரு சின்ன புன்னகை இல்லையா, ஏதோ நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அவசரம் தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த புன்னகையோட உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் அம்மா குறிப்பிட்டாங்க, நல்ல அழகாக சொன்னாங்க. அடுத்து வரும் அன்பத்தோடு என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போமா. வணக்கம், வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம் மேடம், நான் புத்தேரிலிருந்து அஜிதா பேசுறேன்.
1: புத்தேரிலிருந்து யாருங்கம்மா?
2: அஜிதா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நம்ம இன்னைக்குள்ள ஒரு சூழ்நிலையில வந்து பெற்றோர்களுக்கு வந்து முதல்ல நம்ம நன்றி கடன் பட்டவங்களா இருக்கணும்.
1: அது மறந்துடுறாங்களே, என்னமா பண்றது?
2: ஆமா மேடம், கண்டிப்பா இருக்கும், அது மறக்கவே கூடாது. அதை மறந்தா வேற எதுவுமே இல்ல மேடம்.
1: அது மட்டும் இல்லப்பா, இப்ப பெற்றோர் வந்து கொஞ்சம் படிச்சவங்களா இருப்பாங்க, ஆனா குழந்தைங்களை வந்து ரொம்ப முயற்சி பண்ணி பெரிய அளவுக்கு முன்னேற்றிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமான்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்.
1: சரிம்மா,
2: கண்டிப்பா ஒதுக்கி கண்டிப்பா பேசணும். நமக்கு எல்லாமே மொபைல் இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம தனியா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு
1: முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு பேசலாம், அல்லது அவங்களுக்கு நன்றிய ஒரு இதா மெசேஜா கூட நம்ம தெரிவிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட அந்த தாய் தகப்பனோட நமக்கு குழந்தைங்க வந்து நெருக்கமா இருப்பாங்க.
2: யாரா
1: இருந்தாலும் சரி வாங்கன்னு கூப்பிடுறது முதல்ல முறை, அது நம்மளுடைய விருந்தோம்பல் பண்பு. அவங்களுக்கு தண்ணி எடுத்து குடுக்கறது, உட்கார சொல்றது, அப்படி நம்ம இருக்கிறது.
2: ஒரு சின்ன பிரச்சனையோட நம்ம கிட்ட வந்தா கூட இவங்கிட்ட போனா கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அந்த மாதிரி
1: நமக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு கூட போயெல்லாம் உதவி செய்யணுங்கிறது இல்ல, ஒரு நல்ல வார்த்தை நம்ம
2: ஒரு இப்படிதான் இருக்கும் பண்ணி போனோம் அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்றது வந்து ஒரு நன்றி. அவங்க வந்து நம்மள மறக்க மாட்டாங்க கண்டிப்பா. இவங்கள்ட்ட போனா அந்த நேரத்துல இவங்கள்ட்ட போனா

0: ஒரு இது கிடைக்கும், மனமாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வருவாங்க, தேடி வருவாங்க.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேடுறது ஒரு பேச்சு துணைக்கு தான், ஆள் வேணும் அப்படிங்கறது. அது மட்டும் இல்ல,
0: இப்ப நவீன உலகத்துல அவங்கவுங்க கையில ஒரு மொபைலையும் எடுத்துக்கிட்டாலதான் பாத்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு, பெரியவங்க கூட யாருமே இருக்கணும்னு நினைக்கல. சரி, ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க மேம். இல்ல
1: சரிம்மா, நன்றிம்மா, மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி
1: நவீன உலகில் நன்றி உணர்வு எப்படி இருக்குங்க? எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். தோழியர் அழகழகான அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம பெரியவங்க கிட்ட பேசுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா அதுவே நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய நன்றியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா தேவதூதனான இறைமேந்தன் இயேசு. அதே போல தான் நம்ம யாருடைய வருத்தமாக இருந்தாலும் சரி, வருத்தம் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நிச்சயமாக குறைஞ்சிடும். அப்போது அது அந்த வாய்ப்பை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம முழு நேரமும் நம்மளை பற்றியே யோசிக்காமல் மற்றவங்களுக்கும் நம்ம உதவி செய்கிறதுக்கு இறங்கி வரணும். அதுதான் நன்றி உணர்வோட அடிப்படை அப்படிங்கிறதையும் சகோதரி சொல்லியிருக்காங்க. வாங்க, வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்கம்மா?
2: கோட்டார்லேருந்து முத்தம்மாள்.
1: கோட்டார்லேருந்து யாருங்கம்மா?
2: முத்தம்மாள்.
1: முத்தம்மாள், ஆஹா, அழகான பேரு, முத்துக்கு அம்மா.
2: நன்றி உணர்வு இப்போ வர வர குறைஞ்சிட்டே இருக்கு. சொந்தங்களுக்குள்ளே ரொம்ப குறைவு. முந்திலாம் ரொம்ப பார்க்க மாட்டேன், ஒருத்தர் தான் பார்க்க போவாங்க வருவாங்க விருந்தினர்கள். இப்ப எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் வாட்ஸ்அப் வந்த பிறகு ரொம்பவும் குறைஞ்சி, வாட்ஸ்அப்லயே பேசி
1: அங்கேயே முடிச்சிடறாங்க எல்லாத்தையும்.
2: நன்றியா வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி முடிச்சிருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் அதுலயே போட்டுவிட்டு அந்த நன்றி உணர்வே இல்ல.
1: முன்னெல்லாம் அந்த கடிதம் எழுதும் போது அவங்க தொடங்குற வரிகள்ல இருந்தே அவங்களுடைய உணர்ச்சியை வந்து கொட்டி எழுதுவாங்க. அது கொஞ்சம் சுருங்கி போன்ல பேசுறதாவது இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லையேன்றீங்க. இல்ல
2: வரப்போய் ரொம்ப நன்றி உணர்வு ரொம்ப குறைஞ்சிச்சு. சொந்தங்கள்ல மக்கள்லாம் கொஞ்சம் நன்றி உணர்வோடு வாட்ஸ்அப் அடுப்பாம நேர்ல வந்து நன்றி சொல்லுவோம், வாழ்த்து சொல்லுவோம், செய்தா நல்லா இருக்கும். நான் அப்படிதான் எல்லாத்துக்கும் நேர்லதான் பேசுறேன், வாட்ஸ்அப் அறியும் அனுப்ப மாட்டேன்.
1: சரிம்மா,
2: நேர்லயே பேசினதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நானும் நன்றி உணர்வு மனசுல வச்சுட்டு அப்படி பேசுறேன். அவங்க ஏதாவது சொன்னாலும்
1: வணக்கம், பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சுல்தானிமா சொல்லுங்க.
3: நன்றி உணர்வு இருக்கிற இடத்துல இருக்கத்தான் மேடம் செய்யுது. ஆமா, அதாவது நன்றி உணர்வுலாம் இல்லாமலாம் இல்ல. நம்ம தான் சின்ன குழந்தைய இருக்கும் போது யாரும் சாக்லேட் பக்கத்துல பிள்ளைவர்ல சாக்லேட் கொடுத்தா நன்றி தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லி கொடுக்காம, அது அது ஒரு அது வளர்ந்தாலும் ஒரு பென்சர்வங்களாலும் நான் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி சொல்லிட்டு கொடுக்கணும்.
1: ஆமா ஆமா, சொல்லி கொடுக்குறோம். ஆனா எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படிதான் நம்ம கேள்வியா கேட்டிருக்கோம்.
3: இப்படிதான் இருக்கணும்,
1: இப்படிதான்
3: வளர்ந்தாலும் இப்படிதான் இருக்கணும். ஆமா, இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க மேடம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா ஒருத்தருக்கு வந்து ஒரு லைன்மேன், அது அவரு வந்து வீடு கேட்டிருக்காரு. அப்ப எங்க அப்பா ஒரு வீடை பார்த்து குடுத்திருக்காங்க.
1: சரி,
3: அதுக்கப்புறம் அவரு போனா வந்து இது சொல்லுவாரு, அதோட முடிஞ்சிட்டு அது எங்களுக்கு அவருக்கும் பேச்சே இல்ல. அவரு எப்போதும் எங்க தெரு கிண்ணால போவாரு, எங்க தெரு வடக்கு பக்கம், அவரு போற வழி கேக்க பக்கம். ஒரு நாள் எங்க வீட்டுல தங்கச்சி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா, மாடி கீழே விழுந்துட்டா பத்து குடும்பம். அப்போ அந்த லைன் எப்போதும் தெற்கு பக்கம் போறவரு அன்னைக்கு இங்க வந்து ஏன் முதல்ல அந்த வீட்டுல சத்தமா கிடக்க மறைக்கார் வீட்டுலன்ட்டு கதவை தட்டுறாரு. கதவை திறந்து போட்டு என் தங்கச்சி உயிரே இல்லாம இருக்கா, நாங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கோம், என்னன்னு கேக்காரு. இப்படி மாடியில இருந்து விழுந்துட்டான உடனே உடனே தூக்கி வச்சு புறத்தட்டுறாரு. அந்த அந்த முதல் உதவி செய்தாரு.
1: சரி சரி சரி.
3: ஆமா, அந்த வர்மத்துல உள்ள விழுந்துட்டோம் மேடம். அவ அந்த வர்ம சட்டவும் அந்த புள்ள தலை தூக்கிட்டு.
1: சரி சரி சரி.
3: அதாவது இது நம்ம நன்றி எதிர்பார்க்க கூடாது. ஆமா, எங்க அப்பா செய்திருக்காங்க, அது இறைவன் எப்படியாவது அதுக்கு பதில் கொடுக்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம நம்ம நம்ம உதவி செய்தோம், நம்மளுக்கு பலனை எதிரே

0: கூடாது.
1: அழகா சொன்னீங்கம்மா, அழகா சொன்னீங்க.
0: எதிர்பார்க்க கூடாது, நம்ம
1: சரி
0: செய்துக்கிட்டே இருப்போம்.
1: சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சிம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. அழகாக சொன்னாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அந்த கீதையினுடைய வாக்கியமாக வாழ்க்கையை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சகோதரி கூட சந்திக்கலாமா? வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
1: ம், பேசுங்கம்மா.
2: சாந்தி பிரபானந்து கீழப்பெருளை மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: சிறந்த நன்றி மேடம். நம்ம முன்பின் தெரியாதவங்க நமக்கு செய்யற உதவியை மறக்கவே கூடாது.
1: ம்,
2: வீட்டுக்காரருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ரத்தம் தேவைப்பட்டு மேடம். இப்போ நாங்க அறக்கட்டளை மூலமா போன் பண்ணி கேட்டோம். யாருமே தெரியாது மேடம். 21 or 22 இருக்கும் மேடம். அங்க வந்து காலைல வந்தாங்க, எங்களுக்கு யாருமே தெரியாது, வந்து சத்தம் குடுத்துட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல, என் பையன்

0: வந்தாங்க, எங்களுக்கு யாருமே தெரியாது. வந்து சத்தம் குடுத்துட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல, என் பையன் அப்ப டென்த் படிச்சிட்டு இருந்தான், அவன்கிட்ட நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. போன் நம்பர் கேட்டுட்டு போய் அவனுக்கு ரிசல்ட் அனுப்பி போன் பண்ணி கேட்டாங்க என்ன மார்க் எடுத்திருக்கேன். யாருமே தெரியாது. அப்படி பண்ண அவ்வளவு நன்றியோடு அவங்க அவங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். உலக ரத்த தான அன்னைக்கு எப்பவும் அவங்களுக்கு நாங்க மெசேஜ் பண்ணி நன்றி சொல்வோம்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. அதாவது ரொம்ப கடின தருணங்களை கடந்து போகிறதுக்கு உதவியா இருக்கிறவங்க நம்முடைய மனதுல ஆழமா பதிஞ்சிருப்பாங்க இல்லையா? நிச்சயமாமா, அப்படியே இருக்கணும். உலகமும் அப்படியே இருந்தா நிச்சயமா அமைதியா இருக்கும். மிக்க நன்றி மகிழ்ச்சி சகோதரி.

சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போகிறது அப்படின்னா அதில் பங்கேற்கக்கூடியவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த அத்துணை அன்பு சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை வானொலி வழியாக கேட்டுட்ருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் சார்பாக நன்றி. சின்ன சின்ன உதவிகளுக்கும் நாம் நன்றி சொல்லி பழகணும். சின்ன மலராக விரியக்கூடிய புன்னகை தொடங்கி முடிஞ்ச வரைக்கும் நம்மால் இயன்ற உதவியை செய்கிறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, சக ஊழியர்கள், சக பயணிகள், குடும்ப சொந்தங்கள் என அனைவரோடும் நன்றி அப்படிங்கிற வலையால நாம பின்னி பிணைந்து இணைந்திருப்போம். நன்றியை வெளிப்படுத்துறது ஐந்தறிவு விலங்குகள் கிட்ட, ஏன் எல்லா உயிரினங்கள் கிட்டையும் இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா. நமக்குள்ள நிரந்தரமான அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா நிச்சயமா நம்மோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி அவங்கள்ட்ட வாழ்த்தும் நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நலமே பெறுவோம். நிகழ்ச்சியில் இணைந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை குன்னூரில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். இச்சங்கத்தின் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு தொழில்துறை கண்காட்சியும் அவர் பார்வையிடுகிறார். இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், மாநில அமைச்சர் திரு சம்பத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மூன்று நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தேயிலை தொழில் சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள், சர்வதேச சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்ட் பஸ் காஃபி நிறுவனம் 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர், நம் மாநிலத்தின் மீது இந்நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கை நம் இளைஞர்களின் திறனுக்கு கிடைத்த சான்றாகும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற உயர் நிறுவனங்கள் வர தமிழகம் ஒரு சிறந்த இடம் என்பதை இம்முதலீடு நிரூபிக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையில் இந்நிறுவனம் இணைவது நம் மாநிலம் உலகளாவிய தொழில்நுட்ப வணிக சேவை மையமாக உருவெடுத்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அரசு கூறியுள்ளது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் வரும் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் 12,692 பேருந்துகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன் மூலம் 7 அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் 18,413 திட்டமிட்ட பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84,32,000 மகளிர் பயன்பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மின்னணு பயணச்சீட்டு இணைப்பு பணிகளும் நிறைவு

0: நிறைவடைந்துள்ள நிலையில் சோதனை மற்றும் சரிபார்ப்பு பணிகள் வரும் 25ஆம் தேதிக்குள்ளும் சோதனை ஓட்டம் 27ஆம் தேதியன்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்திற்கு வழி ஏற்படுவதோடு மாணவிகள் கல்லூரிகளுக்கு செல்லவும் மகளிர் பணியிடங்களுக்கு செல்லவும் இந்த திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் இல்லாத காரணத்தால் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கடனை குறைத்து வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் சிறப்பு திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது விவசாயிகளின் வேளாண் தேவைகளுக்கு பெரிதும் பயனளித்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 447,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை 23 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2031ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் 1,06,000 கோடி ரூபாய் நிதியுதவி பெண் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வேளாண் நிதியுதவி விவசாய பணிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தஞ்சையை சேர்ந்த விவசாயி தெரிவிக்கையில்,
1: மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் ரூபாய் 6000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் போது எங்களுடைய இடுபொருள் செலவு மிகவும் குறைகின்றது. அதனால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பதாகவே நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலவீனமான மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை கணக்கெடுத்து உடனடியாக சீரமைப்பதன் அவசியத்தையும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்டா மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் கலந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் தற்சார்பிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மருந்தியல் பட்டியலின் 7வது பதிப்பை இன்று வெளியிட்டு பேசிய அவர், 1100 மருந்தியல் கண்காணிப்பு மையங்கள் நம் நாட்டில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். ஆரம்ப சுகாதார நிலைகள் வரையிலும் இம்மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மருந்தக கண்காணிப்பு தரவுகளை உலக சுகாதார மையத்திற்கு வழங்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 8வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய மருந்தியல் நூல்களை 25 நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் சுயமாக மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழக மீனவ இளைஞர்களுக்கான 5வது திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது.

0: மூன்று மாத காலம் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் அகில இந்திய தொழில் பிரிவில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர் கனமழையால் பீம நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரம் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலே அதிக அளவில் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலையில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா தலமான பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் குன்னூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்பொழுது இனிய பாடல் ஒன்று.

மதிய வேளையில் இதயதாகம் தீர்க்க குமரி பண்பலை நூற்றொன்றில் 2:15:40 நொடிகளுக்கு நாம் கேட்க இருக்கிறோம் திரை இசை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சின்மை குரல்களில் வருகிறது. ஸ்ரீ ராமராஜ்யம் படத்திற்காக

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இசை தூரலாய் திரை இசை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிஹரன் பாடியது படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். மகாகவி பாரதியார் கவிதை வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள். அமுது சுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண்வள அட்டையின் நன்மைகள், திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசைத்தென்றல் இன்றைய நிகழ்ச்சியில் கனகதுர்கா வெங்கடேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். செந்தில் ஆண்டவன் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ராகம் ஹரஹர பிரியா, தாளம் ரூபகம்.

0: நேயர்களே, இன்றைய இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை கனகதுர்கா வெங்கடேஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று
2: வீட்டிற்கு வெளிச்சம்.

0: சாளரத்தின் ஊடே.
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: இனி வருவது வானிலேறிக்கை சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கலையநல்லூர், ராசிபுரம், சந்தியூர், கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்சுழி, பிளவக்கல் பெரியாறு அணை, நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மேமாத்தூர், தியாகதுர்க்கம், ஸ்ரீமுஷ்ணம், ஆர் எஸ் மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வேடசந்தூர், சூரலக்கோடு, வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சித்தாறு, ஆண்டிப்பட்டி, குந்தாபாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, கடலூர், அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், ஏற்காடு, முதுகளத்தூர், பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, களிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தனணை, உத்திரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகியும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும்.

0: பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குன்னூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்கா அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு
3: தென்பாண்டி இசையோடு
2: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
3: குமரி பண்பலை 101.

நம் நினைவலைகளில் இசை கோர்க்கும் நம்ம ஊரு வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 3:02. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இன்று இடம்பெறுவது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். காற்றலைதனில் விருப்ப பாடல் கேட்க கடிதம் வழி எழுதி அனுப்பி காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் குமரி பண்பலை 101 அன்பு வணக்கம். முதல் பாடல் யாருடைய விருப்பமா வரப்போகுது தெரிஞ்சுப்போமா? கோட்டாரிலிருந்து கே மகேஸ்வரி விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க கடிதம் வழியா விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதல் பரிசு பாடலை பாடியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடல் கேட்போமா?

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் 3:10 ஆயாச்சு. அடுத்த பாடல் யாருடைய விருப்பமா வலம் வரப்போகுது அப்படின்னா, கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ். இந்த நேயர் விரும்பி கேட்ட பாடல் ஜானி படத்திலிருந்து, எஸ் ஜானகி அம்மா பாடினது. கேட்டுருவோமா? காற்றில் வருது அந்த கீதம், ரசிக்கலாம்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:16 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 நேயர்கள் கடிதம் வழியா விரும்பி கேட்ட பாடலை நாம கேட்டு ரசிச்சிட்டே இருக்கோம். 3வது பாட்டு யாருடைய விருப்பமான பாட்டு அப்படின்னா கட்டிமாங்கோடு எஸ் அன்பழகன். இந்த நேயர் விரும்பி கேட்ட பாட்டு சந்திரோதயம் படத்திலிருந்து வருது. TM சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. பாடலை கேட்கலாமா?

0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை TC டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது OTP, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: RBI சொல்கிறது, OTP அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
3: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களை, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:21:40 ஆயாச்சு. அடுத்த பாடல் யாருடைய விருப்பமாக வருது அப்படின்னா, திட்டுவிளை முகமது ஹசன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க மறுமலர்ச்சி படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்கள்ல நன்றி சொல்ல எனக்கு அப்படின்னு தொடங்குற பாட்டை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் இதோ காற்றலையில வரப்போகுது.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

காற்றலையில் தேனான சாரல் பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 3:27. தேநீர் நேரத்தை அலங்கரிக்கும் கடித வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இளையான்குடியைச் சேர்ந்த இக்பால், சித்தி கதிஜா, ரிபாயா இந்த மூன்று பேரும் விரும்பி கேட்டிருக்காங்க. கேளடி கண்மணி இந்த படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடலை அவங்களுக்காக இதோ காற்றலையில் வருது குமரி பண்பலை 101 அந்த பாடலை.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி,
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

தேநீர் நேரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இது. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:33 ஆயாச்சு. அடுத்த விருப்பம் யாருடையது? சென்னை பாரிநகர் சுபா. இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க திருமால் பெருமை இந்த படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல. அவங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது, கேட்கலாம்.

0: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு

இணைந்து கொண்டிருக்கிறோம். நேயர்கள் கடிதம் வழியாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:39 ஆயாச்சு. அடுத்த பாடல் யாருடைய விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? செட்டியார் மடத்தைச் சேர்ந்த நேயர்கள் வினோதினி, சதீஷ் இவங்களுடைய விருப்பமா வருது. அபூர்வ ராகங்கள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா?

0: அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
0: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
0: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி

0: நாலு மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 3:45 ஆயாச்சு. குமரி பாட்பலை நூற்றொன்றுல வலம் வந்துகிட்டே இருக்கு. தித்திக்கும் பாடல்கள் நேயர்களுடைய தெருவில் கடிதம் வழியாக அவங்க விரும்பி கேட்ட பாடல்கள்லாம் அப்படியே காற்றலையில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த பாடல் யாருடைய விருப்பமாக வரப்போகுது தெரியுமா? பாரசாலே ராதாகிருஷ்ணன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க. பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ எல்லாருக்காகவும் அவருக்காகவும் இதோ காற்றலையில் வரப்போகுது.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள். அமுத சுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண்வள அட்டையின் நன்மைகள், திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் 3:51. அடுத்து வரும் பாடல் வெள்ளப்பொடி நடராஜன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க முத்து படத்திலிருந்து சித்ரா கே மேனன் ஜி வி பிரகாஷ் பாடியிருக்கும் பாடலை.

இன்றைய கடித வழி நேயர் விருப்பத்திற்கு செவிமடுத்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் விருப்பம் தெரிவித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் சார்பாக நன்றி. நிறைவு பெறுகிறது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் இதுவரை ஒய் கிருபா கணேஷ். இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குன்னூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபோர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்னரே 35.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புது நாகர்கோவில் 9842111394.
2: இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். கடலோரங்களை பாதுகாக்கவும் அதன் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கவும் 2023 உலக சுற்றுச்சூழல் தினமான June 5 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி, மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம்ஸ். அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நிலக்காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள்

பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக்கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும் அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு அயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 ஆண்டுகளில் சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால், தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர் மட்டம். கடந்த 3-10 ஆண்டுகளில் கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19,020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலோரங்களை காப்பதால் எதிர்வரும் பருவநிலை சவால்களை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என அறிவியலாளர்கள் எடுத்துக் கூறி வருகின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர்.

நேரம் 4:09. நேர்களை குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக உள்ளே வெளியே திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: திருவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திருவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
1: சஹஸ்ரசீர்ஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவமக்ஷரம் பரமம் பதம்.
2: நேரம் 4:15. நேர்களை குமரிப்பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனோ பாடிய பாடல்.

நேர்களை இதுவரை திரையிசை கேட்டீர்கள். இனி வருவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய

0: அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபூர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நேக்தா பென்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:40.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
5: டிமாக், எம்ஃபாக்,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனேகால் புதர் நாகர்கோவில் 9842111 1964.

உலக அல்சைமர் தினம் தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.

அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 21 அல்சைமர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அல்சைமர் நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். மறதி வந்தால் எல்லோருக்கும் அல்சைமர் என்று அர்த்தம் இல்லை. மன அழுத்தம், சில வைட்டமின் குறைபாடு, தூக்கமின்மை, தைராய்டு பிரச்சனைகள், மனசோர்வு போன்ற பல காரணங்களாலும் நினைவாற்றல் குறையலாம். முதலில் அல்சைமர் நோய் என்றால் என்ன? அல்சைமர் நோய் என்பது வெறும் மறதி மட்டுமல்ல. அல்சைமர் நோய் என்பது மூளையின் நினைவாற்றல் மற்றும் பிற சிந்தனை திறன்களை படிப்படியாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஒருவருடைய நினைவாற்றல், சிந்திக்கும் திறன், பேசும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அனைத்தையும் பாதிக்கும் நோய் அல்சைமர் ஆகும். ஒரு முக்கியமான விஷயம், தனிமையை தவிர்ப்போம். ஒவ்வொருவருக்கும் வயதாகும் போது சில விஷயங்கள் மறந்து போவது இயல்புதான். அதாவது சாவியை எங்கே வைத்தேன், கண்ணாடி எங்கே வைத்தேன் என்று மறந்து சிறிது நேரத்தில் நினைவுக்கு வரலாம். ஆனால் ஒருவர் அடிக்கடி நடந்த விஷயங்களையே மறந்து போவது, தெரிந்தவர்களின் பெயர்களை மறந்து போவது, வீட்டில் வழி தெரியாமல் போவது, அன்றாட வேலைகளை செய்ய முடியாமல் போவது போன்ற மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டால் அதை சாதாரண வயதின் அறிகுறி என்று நினைக்க கூடாது. அது அல்சைமர் நோயின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். அல்சைமர் நோயை தடுக்க நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய மூளையை நாம் தினமும் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக உடற்பயிற்சி. தினமும் சுமார் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி போன்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்கள். இரண்டாவதாக மூளைக்கு வேலை கொடுங்கள். புத்தகம் படிப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது

0: இசை கேட்பது, நண்பர்களுடன் பேசுவது, சமூக நடவடிக்கைகளில் கலந்து கொள்வது போன்றவை மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். நல்ல தூக்கம். தினமும் 7 அல்லது 8 மணி நேரங்கள் தூங்குவது மிகவும் அவசியமானது. 4வது உணவு. காய்கறிகள், பழங்கள் மற்றும் நாம் சொல்லக்கூடிய நட்ஸ், பெரிஸ் மிகவும் அவசியமானது. 5வது இரத்த அழுத்தம், சர்க்கரை மற்றும் கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அல்சைமர் நோயாளிகளை ஒதுக்காமல் அன்போடும் மரியாதையோடும் கவனித்துக் கொள்ளுவோம். வயதான பெற்றோர்கள் அதிகமாக பேசுவதில்லை என்று அவர்களை தனியாக விட்டுவிடாமல் அவர்களுடன் பேசுங்கள். அவர்களின் பழைய நினைவுகளை கேளுங்கள். அவர்களுடன் நடந்து செல்லுங்கள். குடும்பத்தில் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருப்பதை உணர்த்துங்கள். அல்சைமர் நோயாளிகளை பார்த்து கொள்வது குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: நன்றி.

இதுவரை உலக அல்சைமர் தினம் தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.

நேரம் 5:07 25 நொடி. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம். முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

0: நானாலும் மன்னவனானாலும் நந்தவனத்து ஆண்டியானாலும் இசையனும் இன்பவனத்துக்குள் வந்துவிட்டால் பாட்டு சிம்மாசனம் கிடைத்துவிட்டால் பட்டாம்பூச்சியாய் சிறகு விரிப்பது நிச்சயம். ஆம், உலகின் அத்தனை உயிர்களையும் ஒரு சேர கட்டியாளும் மாய மந்திரம்தான் இசை. அதிலும் இந்த சிம்மக்குரலோனுக்கும் அந்த சிம்மக்குரலோன் பாடினால் கண்ணதாசன் என்ன, கவி காளிதாசனே எழுந்து சொல்வான் வணக்கம். இசைக்கு யார் தர முடியும் சரியாசனம்? வரும் பாடலும் பெற்ற திரைப்படம் மகாகவி காளிதாஸ். பாடலை பாடியவற்றி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம்

இரு விழிகளின் மோதல், இரு மனங்களின் காதல். நம் காதல் ஒரு ஜென்மத்தோடு நின்று போக நீயும் நானும் ஏதோ சாதாரணமானவர்களா? இல்லை, காமன் தேசத்து காதல் பூக்கள் இரண்டு கால் முளைத்து பூமி வந்த கதையை ஏழு ஜென்மத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வா என் காதல் சிற்பமே, இந்த ஜென்மத்தில் தாங்கள் யார் என்று சொல்ல குமரி பண்பலை வாயிலாக வருகின்றார்கள். சின்னவரை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இந்த பாடலுக்கு இசை தேவா.

அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்

நீயும் நானும் கொண்ட காதல் காமன் வரைந்த மல்லிகை தூரல் இசைச்சரம் கோத்து காதல் கவி பாடிய பிரம்மன் நம்மை காண நாணம் கொண்டது மட்டுமா? தென்னம் கீற்றும் குளிர் தென்றல் காற்றும் கூட நாணிக்கோணி தமக்குள் காதல் பாட்டெழுத புறப்பட்டு விட்டனவாமே. தெரியுமா என் நண்பே?

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903000505.

ஆகாஷ்வாணி குமரிப்பண்பலை 101 நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

புல்லாங்குழலில் துளை இல்லை என்றால் அதற்கு மூங்கில் என்று பெயர். சூடுபட்ட மூங்கில் காற்று காதலியின் வருகையால் புல்லாங்குழலான மாயம் இது. ஸ்ருதியோடு ராகமிசைத்த அந்த புல்லாங்குழல் காதல் நந்தவனம் காற்றசைக்க மறுத்ததால் இசை இழந்து வெறும் சூடுபட்ட மூங்கில் குழலாய் மாறிய துயரம். சொல்ல வருகிறது உனக்காக ஒரு ரோஜா படத்திற்காக கே ஜே ஜெயஸ்தாஸ் பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் டி ராஜேந்தர், பாடலை எழுதியவரும் அவரேதான்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903000505.

குயிலின் கீதம், தும்பியின் ராகம், பறவைகளின் பாடல் என அந்த நந்தவனத்தில் இயற்கையை ஒரு இசைக்கல்லூரி நடத்துகிறது. இந்த இயற்கை இசைக்கல்லூரியில் இசை பயில வந்தவள் பயிற்சி மேற்கொள்ள அந்த இயற்கை ஆசிரியர்களெல்லாம் இசைக்க மறந்து இந்த மானிட குயிலிடம் பாடல் கற்றுக்கொள்ள அசையாது காத்து நின்றார்களாம். யார் அந்த குயில் என்று பார்ப்போமா? இந்த பாடல் நம்பற்ற திரைப்படம் பாடும் பறவைகள். இந்த பாடலை பாடிய அந்த குயில் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
7: BMAC, MFAC,
6: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1964.

நேரம் 5:40. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மலையில் மலருக்கு பஞ்சமா, இல்லை தேனுக்கு வஞ்சமா, இல்லை வண்டுக்குத்தான் ரீங்காரிக்க தடையா? இயற்கை தந்த காதல் காட்சி அன்பே, நம் காதலுக்கும் அதுவே சாட்சி.

காட்சி. மலையும் மலரும் மணமும் ஒன்றாய் இணையும் தருணம் நம்முள்ளத்திலும் காதல் மலர் மலரும். அந்த குறிஞ்சி காதலை இந்த நீலகிரி பூக்கள் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. கங்கை அமரனின் அமரத்துவமான இசையில் வாலிப கவிஞர் வாலியின் வரிகளில் பாடலை பாட வருகின்றார்கள் எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை கங்கை அமரன். பாடல் கேட்கலாம் நேர்களே.

தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம். தமிழ்

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

இருள் சூழ்ந்த பரந்த வானில் நட்சத்திர கூட்டங்கள் மேகத்திற்குள் முகம் புதைத்துக் கொள்ள, நிலைவு சூரியனை தேடி அண்ட வெளியெங்கும் செல்ல, விழித்து கொண்ட விடிவெள்ளி மெதுவாக எட்டி பார்க்க, நட்சத்திர கூட்டமெல்லாம் தூக்கம் தொலைத்து போட்டி போட்டுக்கொண்டு வெளிச்சம் தந்ததாம். ஆம், இருளுக்கு பின் வெளிச்சம் நிச்சயம்தானே. இயற்கை வந்து அவ்வப்போது நம் அவநம்பிக்கைக்கு வகுப்பு எடுக்க வேண்டிய கட்டாயம். வரும் பாடலின் படம் ஹானஸ்ட்ராஜ், பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி

விழாக்கள் விருந்தோடும் கொண்டாட்டங்களோடும் முடிந்து போகும் வெறும் நிகழ்வுகள் அல்ல. அவை பாசத்தின், அன்பின், பகிர்வின் படப்பிடிப்பு. மூத்தோர் சொல் அமுதம் என்பதை இளைய தலைமுறை அனுபவத்தில் கண்டு கடைபிடிக்கும் உன்னத உறவு பரிமாற்றம். ஒரு திருமணம் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இரு மனங்கள் இணைப்பு மட்டுமா, இரு குடும்பங்களின் ஒன்றிணைப்பு, இரு வேறு ஊர்களின் அன்பு பிணைப்பு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாததா என்ற என்று கேட்கிறீர்கள் தானே? ஒரு திருமணம் அதுவும் அன்று கிராமத்தில் மட்டுமா, நகரத்திலும் எப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நடக்குமா என்று வியக்க வைக்கும் இந்த பாடல் பெற்ற திரைப்படம் வசீகரா. பாடலை பாடியோர் கார்த்திக், பாடலுக்கு இசை இசை ராஜ்குமார், பாடல் வரிகள் பா விஜயே.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நேர்களை கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111 1964.
2: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10

திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பு பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை ராமலட்சுமி அவர்கள். அமுது சுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் வள அட்டையின் நன்மைகள் குறித்த தகவல்களை தருகிறார். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள்.

இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 9:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி, 10:20 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள், இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது.

இனி நாளை நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள், திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குறளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னலை திரைசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8, 9, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரைசை.

0: நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விமரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முகிலன் குடியிருப்பு சித்திரவேல் முருகன் அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரையிசை. 11:00 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கடித வழி நேர் விருப்ப பாடல்கள். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மந்திர மழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் ப்ளூ ஹார்ட் டிசீஸ் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நேர்களை இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஜலாகும்.
1: The news read by Anuja Kumar. India and New Zealand Free Trade Agreement FTA will come into force from the 20th of October this year on the occasion of Vijayadashmi. Addressing a press conference in New Delhi today, Commerce and Industry Minister Piyush Goyal said the agreement will provide duty-free access for 100% of Indian exports to New Zealand.
2: This strategic partnership and the roadmap to 2030 reflects our shared ambition to deepen this cooperation and includes the aspirational goal of doubling bilateral trade in goods and services to almost 35,000 crore rupees in the next 4 or 5 years. The entry into force of the India-New Zealand Free Trade Agreement will translate this goal into concrete economic outcomes.
1: India and Canada have agreed to fast-track negotiations for a comprehensive economic partnership.

செய்தி செய்திகள் கேட்கலாம். 20/9/2026 அன்று நாங்குநேரி ரயில் நிலையத்திற்கும் செங்குளம் ரயில் நிலையத்திற்கும் இடையே அடையாளம் தெரியாத சுமார் 70 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரது அங்கு அடையாளங்கள் சுமார் 70 வயது, உயரம் 100

50 சென்டிமீட்டர், நிறம் மாநிறம், நீள் வட்டமுகம், நடுத்தர உடல்வாகு கொண்டவர். மேலும் அவர் வெள்ளை நிறத்தில் ஊதா நிற புடவை அணிந்திருந்தார்.

மேலும் வலது கால் தொடையில் ஒரு கருப்பு மச்சம், முதுகின் பின்புறம் இடது பக்கம் ஒரு கருப்பு மச்சமும் காணப்பட்டது. இவரை பற்றி அடையாளம் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: நாகர்கோவில் இருப்பு பாதை காவல் நிலையம், 9498101999 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இவரை பற்றிய தகவல்களை தெரிவிக்கலாம். மின்தடை பற்றிய அறிவிப்பு: நாகர்கோவில் வடசேரி ஆசாரிப்பள்ளம் தடிக்காரன் கோவில் வல்லன்குமாரன் விளை துணை மின் நிலையங்களில் 22/9/2026 அன்று மின்பாதைகள் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாகர்கோவில், பெருவிளை, சுங்கான்கிடை, வடசேரி, கிருஷ்ணன் கோவில், எம்எஸ் ரோட், காலேஜ் ரோட், நேசமணி நகர், ஆசாரிப்பள்ளம், வேம்பனூர், அனந்தன் நகர், பார்வதிபுரம், புத்தேரி, இறச்சகுளம், அருமைநல்லூர், கோதை கிராமம், நாவல்காடு, கடுக்கரை, காட்டுப்புதூர், அப்டா மார்க்கெட், திரவியம் ஆஸ்பத்திரி, தம்மத்துக்கோணம், அனந்த நாடார்குடி, தடிக்காரங்கோணம், அழகிய பாண்டியபுரம், கோணம், இருளப்பபுரம், சடையன்குளம், பட்டகசாலியின் விளை, எறும்புக்காடு, தம்மத்துக்கோணம், அனந்த நாடார் நகர், கலைநகர், பொன்னப்ப நாடார் காலனி, குருசடி, பீச் ரோடு, என்ஜிஓ காலனி, குஞ்சன்விளை, புன்னை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 22/9/2026 அன்று 9 மணி முதல் முற்பகல் 2 மணி வரை மின்சாரம் இருக்காது. மேலும் மின்பாதைகளில் மின்னோட்டம் இருக்காது என்று கருதி பொதுமக்கள் மின்பாதை மற்றும் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், பராமரிப்பு தினத்தன்று மின்பாதைக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்கு மற்றும் பழுதடைந்த மின் கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கு வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஒருவர் ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியிடத்தினை நிரப்புவதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விபரத்தினை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும்.

0: இனி கேட்கலாம் மெல்லிசை கேட்பதற்கு முன்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
2: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
1: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
7: கண்டிப்பா.
6: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
7: அதுவும் பண்ணலாம்.
6: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்
7: அதுவும் தான் பிரதர்.
6: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்,
7: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
8: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
9: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
10: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
9: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
10: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
11: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
12: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
12: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
14: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
12: செல்
14: 7305365016.
15: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
16: BMAC, MFAC,
15: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 9842111964.
0: மெல்லிசையில் இனி கேட்கலாம்.
17: காவல் தெய்வங்களே என தொடங்கும் பூவை செங்கூட்டுவன் இயற்றிய பாடலுக்கு இசை கே பத்மநாபன், பாடலை பாடியவர் வாணி ஜெயராம்.

0: மெல்லிசையில் இனி வருவது.
1: ஆயிரம் ஆயிரம் என தொடங்கும் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடலை பாடுபவர் மலேசியா வாசுதேவன், இசை சங்கர் கணேஷ்.

0: ஏய் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: நீங்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. இதற்கு உங்கள் குழந்தைகளை இப்போதே தயார் செய்யுங்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
7: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும்

0: அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத் துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா வெற்றி தான். 60-70 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், ஜெயிச்சோம். இப்ப அந்த மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம். மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கான இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த தொகுதியிலையும் தமிழக வெற்றிகளை வேட்பாளர் ஜெயிக்கணும்னு தான் சொல்றாங்க. திட்டமிட்டு நான் திரும்ப பெரிய குற்றச்சாட்டு ஓப்பனாவே சொல்றேன் நான், திட்டமிட்டு சில கட்சிகள், அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தாவக வேட்பாளர் போற இடத்துல போய் இந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்ம தலைவர் அவர்கள் ஆதரவா தான் இருக்காங்க. புதிய தலைமைச் செயலகம் கண்டிப்பாக அவசியம் கருதிதான் நம்ம முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மீனவர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னர் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசாணை வெளியிட்ட பின்னர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையில் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் தவறேதும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தாவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை உடைக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 நாட்களில் ஏராளமான படகுகள் உடைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு படகுகள் உடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை

0: முகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை சென்றடையும். மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில்துறையினருடன் ஆட்சியர் திரு பிரதாப் இன்று கலந்துரையாடினார். தென்காசி மாவட்டத்தில் போக்சோ மற்றும் பிசிஆர் சிறப்பு நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தூய்மை இந்தியா மற்றும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 3000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் ஹிமான்ஷு திலான் வெள்ளிப்பதக்கத்தையும் ருத்ராங்ஷ் பாட்டீல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு தற்காப்பு கலை போட்டியில் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 17-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவு உஷு போட்டியில் ஆர்யன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

நேர்களை 7 மணி வரை கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், பரத்வாஜின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் ஜெமினி படப்பாடல்.

0: ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: நேரம் 6:47. குமரி பண்பலை நூற்றிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராமன் அப்துல்லா. பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா. பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை கேட்பதற்கு முன்
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
3: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
2: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
3: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நினைவுபடுத்துகின்ற நேர்களை, இன்றிரவு 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள். அமுதசுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண்வள அட்டையின் நன்மைகள் குறித்த தகவல்களை தருகிறார். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே.
4: சிகிச்சை முறையிலான PRP,
5: டிமாக், எம்ஃபாக்,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில் 9842111 1964.

திரை இசையில் இனி ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வசந்தகால பறவை. பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசை கேட்டீர்கள் நேர்களே. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் இனிசை நேரம். கேட்பதற்கு முன்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: இன்னிசை நேரத்தில் முதலாவதாக வருகிறது கண் துயில்வாயே என்று தொடங்கும் சௌமியா பாடிய பாடல்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5500 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்களாகிய டிபிஎஸ் 3, சிஆர் 1009 sub-1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS காரிப் மார்க்கெட்டிங் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் முதல் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன்னரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாய் மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்னரகம் 2545 ரூபாய்க்கும் பொதுரகம் 2500 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழக்குடி, கடற்கரை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன்புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரன்புதூர் ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி மேலாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS

மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இனிசை நிறத்தில் இனி கேட்கலாம் ஏந்தன் இதயத்தில் என்று தொடங்கும் சௌமியா பாடிய பாடல்.

0: நேர்களை இதுவரை கேட்டது இனிசை நேரம். இனி கேட்கலாம் திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
1: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள்.
2: திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதியில் சமூக நீதித்துறை சார்பில் 47,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கற்றல் கற்பித்தல் கூடம் மற்றும் அழகர்நாயக்கன் பட்டியில் 1,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவு மையத்தையும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் திறந்து வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த வசதிகளை முழுமையாக பயன்படுத்தி தங்கள் கற்றல் திறன்களை வளர்த்துக்கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வத்தலகுண்டுவில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களில் மொத்தம் 1,500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 3,75,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கர்ப்பிணிகள் அரசு மருத்துவமனைகளில் முறையான பரிசோதனை மேற்கொண்டு உடலையும் குழந்தைகளையும் ஆரோக்கியமாக பேண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பழனி வட்டம் ராஜம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 69 பயனாளிகள் மற்றும் 4 மகளிர் சுயுதவிக் குழுக்களுக்கு மொத்தம் 71,00,000 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், கடைக்கோடி கிராம மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக சென்றடையும் வகையில் இத்தகைய முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய காவேரி மற்றும் வைகை கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நிலத்தடி நீரை உயர்த்த பொதுமக்கள் மழைநீரை சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், சுகாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் மக்கும் குப்பை, உலர் குப்பை, சுகாதார கழிவு மற்றும் மின்கழிவு என 4 வகையிலாக குப்பைகளை தரம் பிரித்து வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். உலக புகழ்

0: பெற்ற பழனி அருள்மிகு தண்டாதிபனாய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் எளிதாக சென்று வர ரோப்கார் எனப்படும் கம்பிவட ஊர்தியானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரோப்கார் சேவையானது மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு ஒரு மாதமும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் நவீன பரிசோதனைகள், புதிய பாகங்கள் பொருத்துதல் மற்றும் மணல் மூட்டைகளை வைத்து சோதனை ஓட்டங்கள் ஆகியவை வெற்றிகரமாக நிறைவடைந்து வல்லுநர் குழுவின் தகுதி சான்றும் பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 22ஆம் தேதி நாளை முதல் ரோப்கார் சேவை மீண்டும் இயக்கப்படும் என திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் தடையற்ற சேவைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, ஆவணங்கள் புதுப்பித்தல் மற்றும் பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களில் திருத்தம் செய்யவும், மேலும் புகைப்படம், கைரேகை மற்றும் விழித்திரை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யும் வசதியும் இங்குள்ளது. அரசு விடுமுறை தினத்தை தவிர்த்து வாரத்தின் 7 நாட்களும் இந்த மையம் செயல்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர சாய்தள வசதியும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் இந்த சேவை மையத்தினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: பயோமெட்ரிக்கு நம்ம 125 ரூபாயும், புதுப்பிக்கிறதுக்கான டெமோகிராபிக் அப்டேட் சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டுக்கு பத்தின 75 ரூபாயும், புதிதா ஆதார் எடுக்கிறதுக்கு இலவசமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிறப்பம்சமா நம்மளோட ஆதார் சேவை மையத்துல கிரிவன்ஸ், அதாவது ரொம்ப நாள்பட்ட குறைகளோட இருக்கிறவங்க இங்கே வந்து கிரிவன்ஸ் வந்து கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து நமக்கு வந்து சீக்கிரமா சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடன் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பண்ணைக்காடு என்ற பகுதியில் சந்திரசேரன் என்ற விவசாயி அவகேடோ சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் என மேற்கோள் காட்டி உரையாற்றினார். இது குறித்து விவசாயி சந்திரசேரன் தெரிவிக்கையில்,
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னை பற்றி பேசியிருக்கிறார். அதில் என்னை பற்றி பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, அவர்களுக்கு மிகவும் நன்றி.
3: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும், விவசாயிகளும், கைவினை கலைஞர்களும், கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தம்மை

0: சந்தித்த கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014 ஆண்டு கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கேரளத்தின் ரயில் கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து 4 மற்றும் 6 வழி சாலைகளுக்கு இது பொருந்தும் என்று சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சாலைகளுக்கான ஒருங்கிணைந்த வடிவமைப்பை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுதொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதுதொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.
1: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேனி தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக பத்தேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இந்தியா சீனா, மங்கோலியா

0: இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்குவங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார். அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதம் அடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட் மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:26 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கோகோ பயிரில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களையெடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கிடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும்.

குலைதள்ளிய வாழையில் மூங்கில் அல்லது சவுக்கு மர குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். ரப்பர் மரங்களில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்விடையும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால்விட்டலாம். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உயர்வான இடங்களில் சேமிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நார் கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். நல்லமிளையின் பழம் குண்டோசி தலைப்பருவத்தில் இருப்பதால் செடிகள் ஈரப்பதத்தை இழக்காமல் இருக்க பாத்திகளில் மூடாக்கு போடவும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் 25/9/2026 வெள்ளிக்கிழமையன்று முற்பகல் 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து August 2026 மாத விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. மேற்கண்ட தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார் ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 22/9/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வேளாண்மை உழவர் நலத்துறையின் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் அங்கக வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி ஸ்டெல்லா மேரி மேம்பாட்டு அறிவியல் நிறுவனம் கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்தில் நடைபெறவுள்ளது. இக்கருத்து காட்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையுரையாற்றவும் வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் உள்ளார்கள். விவசாயிகள் தாங்கள் பயிரிடும் உயிர்ம வேளாண்மை விளைபொருட்களையும் மதிப்பு கூட்டிய விளைபொருட்களையும் காட்சிப்படுத்தலாம். இதில் உழவர் பெருமக்கள் திரளாய் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம். பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள். அமுத சுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண்வள அட்டையின் நன்மைகள், திருப்பதி சாரம், நடமாடும் மண் பரிசோதனை நிலைய, மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.

0: நாம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் உயர்ந்த லட்சியத்தை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். முயற்சிப்போம், விவசாயம் வளர பாடுபடுவோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள்.
0: வணக்கம்மா.
3: வணக்கம்.
0: இப்போ உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேரு ராமலட்சுமி தோவாளை.
0: சரிம்மா, நீங்க என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: எல்லா விவசாயம் பார்ப்போம். மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு எல்லாமே உண்டு.
0: இப்ப விவசாயம் பார்க்க அப்படின்னு சொன்னீங்க, விவசாயத்துல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: விவசாயத்துல எங்களுக்கு வந்து பச்சை துளசி பூ போடுவோம். இப்போ ஒரு கேந்தி இந்த மாதிரி போடுவோம். பச்சையும் துளசியும் ரெகுலரா
0: எப்பவுமே போடுவீங்க. இப்போ இதை தவிர வந்து நீங்க பசுமாடு கோழி இந்த மாதிரி எல்லாம் வளர்த்துட்டு?
3: இதை தவிர பசுமாடு, இதுவும் ஆத்திபத்தில இருந்தே பசுமாடு கோழி ஆடு இந்த மாதிரி
0: எல்லாமே வளர்க்குறீங்க?
3: எல்லாம்.
0: இப்போ நீங்க நெல் விவசாயம் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க?
3: அது கிடையாது, அது கிடையாது. பூ பயிர் தான். நெல் விவசாயம்லாம் நான் பிறந்த வீட்டுலதான் எல்லாம் உண்டு.
0: இங்க வந்து இல்ல,
3: இங்க அதெல்லாம் கிடையாது.
0: நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே உங்க குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான?
3: ஆமா, ஆரம்பத்துல ஆத்திபம் எங்க அப்பா விவசாயம், எங்க மாமனார் விவசாயம். எங்க மாமா தான் அப்போ நல்ல பச்சை துளசியா, மொத்தத்துல எங்க மாமா விவசாயம், எங்க அப்பாவும் விவசாயி தான்.
0: நீங்க சொன்னீங்க நான் வந்து கால்நடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பசுமாடு எத்தனை வச்சிருக்கீங்க?
3: பசுமாடு எங்க வீட்டுல மொத்தம் 25 மாடு உண்டு. கண்ணுட்டி எல்லாம் சேர்த்து 25 என்ன உண்டு.
0: இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க?
3: இந்த உள்ள நாங்களே பராமரிப்போம். இப்போ எனக்கு மாடு நிறைய ஆக போய் என்னால முடியல, அதனால ஒரு ஆளை வச்சு பராமரிக்கும். இப்போ ஆள் வச்சு பராமரிப்போம். நானும் கூட மாடன்னு எங்க வீட்டாளரும் பையன்மாரு அப்படியே பால் கறக்கிறது கொத்தைக்கும் ஆளை வச்சுக்கிட்டு இப்போ மற்ற வேலைகள் பூரா நாங்க பார்க்கோம்.
0: பால் கறக்க கொஞ்சம் இடத்த மெயின்டைன் பண்ண அதுக்கெல்லாம் ஆளை வச்சுட்டு பாக்கி உள்ள எல்லா வேலையும் நீங்க பாக்குறீங்க?
3: பார்த்து விடுவோம். இல்லையே நுண்டுமான இந்த மொத்தத்துல அவ்வளவுக்கும் ஆள் வைக்கல. இப்போ உள்ள விலைவாசி ஒண்ணுமே இதாக மாட்டேக்கு. ஒரு முடை புண்ணாக்கு எடுக்க போனா 1700 ரூபா ஆகு. அப்போ நம்ம ஒரு ஆள் சம்பளம் 1000 ரூபா கேட்கான், மாசம் 30000 ரூபா. இதெல்லாம் பார்க்கல நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சா தானே நமக்கு அதுல ஏதாவது வருமானம் வரும்.
0: அதனால குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து
3: எல்லாரும்
0: சேர்ந்து வேலை பார்க்குறீங்க?
3: எல்லாரும் பார்த்துடுவோம். இப்போ இன்னைக்கு நான் இங்கே வந்தாச்சு, எங்கள் வீட்டாளர் நிற்கும், பையன் நிற்கும். அந்த மாதிரி கொஞ்சம் புண்ணாக்கு காரியங்கள்லாம் அது அப்படி நானே ரெகுலராக எடுக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ போடணும், எந்த மாட்டுக்கு எவ்வளோ போடணுங்கிறது தெரியாது. அதனால நான் எல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு வருவேன், அவங்க தண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருவாங்க.
0: இப்போ நீங்கள் வந்து 25 மாடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக இப்போ எல்லாருமே கலப்பு மாடு தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்னென்ன மாடுலாம் வச்சுருக்கீங்க? கலப்பு மாடு, நாட்டு மாடு எல்லாமே நிக்கிதா? அப்படி
3: எங்க வீட்டுல ஆமா, கிரு மாடு நிக்கி, ஒரு நாட்டு மாடு நிக்கி, அதெல்லாம் கைச்சப்பு நிக்கி, எல்லாம்
0: கலந்தே இருக்கு.
3: எல்லாம் கலந்தே இருக்கு.
0: கண்ணுக்குட்டி எத்தனை நிக்குமா?
3: கண்ணுக்குட்டி 4 கண்ணுக்குட்டி நிக்கி.
0: எல்லாத்தையுமே நீங்க விலைக்கு கொடுக்காம நீங்களாவே பராமரிச்சு?
3: நான் கொடுத்துருவேன். அப்படி பார்த்தா நிறைய பெரியிரும். என்னால பார்க்க முடிய அளவுக்கு வச்சிருப்போம், பார்க்க முடியாத அளவுக்கு வித்துருவோம். பொட்டை கண்ணுட்டி ஆனாலும் காலங்கண்ணா ஆனாலும் தான்
0: பார்க்க முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு
3: எல்லாம் பால் மாடையும் பார்க்கணும். அது அவ்வளவு கண்ணுட்டி போட்டா எவ்வளவு கண்ணுட்டி ஆயிரும், அதனால அப்படி கொடுத்துருவோம். இப்ப இருக்கிறது 7 கண்ணுட்டி இருக்கு.
0: இப்போ மொத்தம் 25 பசுமாடு இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு தக்கன உங்களுக்கு கொட்டகையெல்லாம் பெருசா இருக்கா?
3: பெருசா இருக்கு. பெரிய தகர சீட்டு போட்டு கொட்டகை அதெல்லாம் கெட்டதுக்கு நல்ல வசதியாட்டு வச்சிருக்கோம்.
0: பசுமாடுகளுக்கு வந்து இந்த புல் பசும்புல் தீவனம் எல்லாம் நீங்க வந்து மேய்ச்சல் முறையில விட்டு வளர்க்குறீங்களா இல்லையா?
3: அனுப்ப முடியாது, இந்த மாட்டுகளை எல்லாம் மேய விடவும் முடியாது. அதனால வளப்பு பில் இருக்குல்ல,
0: அது நீங்களே போட்டுருக்கீங்க?
3: நாங்க போட்டிருக்கோம். போட்டு அதை வெட்டி டெய்லியும் 10 கட்டு 15 கட்டு வெட்டுவோம். இருக்க போல வெட்டி இருக்க வரைக்கும் மாட்டுக்கு போடுவோம், இல்லாத சப்பையும் வைக்கல வச்சுக்கிடுவோம்.
0: பால் வந்து நல்லா திக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க.
3: பால் திக்கா இருக்கிறதுக்காக பசும்பில்லு, அதுக்காக இல்ல, பால் இருக்கும்,
0: நல்ல பால் இருக்கும்.
3: பால் இருக்கும், அந்த பில்லு போட்டா பால் இருக்கும், பால் வந்து திக்கா இருக்காது. பச்சை பில்லு போடையிலே பால் கொஞ்சம் விடவிடப்பா தான் இருக்கும்.
0: இப்போ பால் வந்து நம்மளுக்கு திக்கா இருக்கும்னா நம்ம என்னென்ன உணவு முறைகளை கொடுக்கணும்?
3: பால் திக்கா இருக்கும்னா நம்ம பருத்தி கொட்டை போடணும்,
0: அதிகமா போடணும்.
3: ஆமா, பருத்தி கொட்டை போடணும். இப்ப பருத்தி கொட்டை 1 கிலோ

0: பருத்தி ஓட்டை 100 ரூபா விலை. நல்ல பருத்தி ஓட்டை வாங்கினா 115 ரூபா விலை இருக்குது. அப்போ நம்ம 1 கிலோ பருத்தி ஓட்டையை வேங்கினா எத்தனை மாட்டுக்கு போட முடியும்? அது எப்பவும் போட முடியாதுல. அதனால் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு, இப்போ எல்லாம் குச்சி புண்ணாக்கு, இந்த மாதிரி தான் போடுவோம்.
1: எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவீங்க?
0: ஆமாம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம்.
1: இப்போ காலையிலையும் சாயங்காலமும் எவ்வளோ பால் கறப்பீங்க?
0: எங்கள் வீட்டில் குறைஞ்சது ஒரு நேரத்துக்கு 100 லிட்டர் பால் கறப்போம். 80 லிட்ரு பால், மாடு எல்லாம் ஈனி இருந்தேன்னா 10-80 லிட்ரு வர கறப்போம். எல்லா மாடும் ஒன்று போல் ஈனாதுல. அது 10 மாடு கறக்கும், அதில் 5 மாடு குறவாக கறக்கும், 10 மாடு சினையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கையில் சராசரி
1: வந்து 80ல இருந்து 100 வரைக்கும் கிடைக்கும்.
0: 100 வரைக்கும்
1: வாய்ப்பு இருக்கு.
0: ஒரு 80-100 வரை இருக்கும், குறையாம போகும்.
1: ஒரு பசுமாடுல இருந்து பால் கறக்குறதுக்கே 1 மாசத்துக்குன்னு பார்க்கும்போது 1000 ரூபா விலை சொல்றாங்க. 1000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும்.
0: ஆமாம்.
1: இப்போ இதே இது நீங்க வந்து நிறைய மாடுகள் வச்சிருக்கீங்க, அப்போ அந்த மாடுகளுக்கெல்லாம் பால் வந்து யாரு நீங்க கறக்குறீங்களோ அதுக்கு ஆள் வச்சுதான் கறக்குறீங்களா, எப்படி கறக்குறீங்க?
0: இப்போ ஆள் வச்சு தான் கறக்கும். ஆள் வச்சு கறக்கணும்னா ஒன்றும் மாதம் சம்பளம், சாப்பாடு காரியம் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா ஒன்றும் மாதம் ஒரு 21000 ரூபா 25000 ரூபா அப்படி சம்பளம் இருக்குது. இந்த சம்பளம் கொஞ்சம் கொடுத்து தான் கறக்கணும். நம்ம 10 மாடு கறக்கும், 10 கறக்காமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கையில் அதை பார்க்க முடியல, எல்லா வேலையும்
1: சராசரியாக கொடுக்கணும்.
0: ஆமாம், சராசரியா அது இருந்தோ இல்லையோ அந்த சம்பளத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும்.
1: சில நேரம் கூடுதல் வேலை இருக்கும், சில நேரம் குறையா இருக்கும்.
0: ஆமா, இவன் குறவா எல்லா மாடு ஈனிச்சுன்னா அது அவ்வளோ கறந்தானே ஆகணும். இப்போ 10 மாட்டு தானே கறந்தேன், நான் குறைச்சி தருவேன்னு சொல்ல முடியல. வேலை 10 மாட்டுக்கும் ஒரே வேலை தான், அந்த 25 மாட்டுக்கும் வேலை வேலை தானே. அதனால நம்ம அந்த சம்பளத்தை கொடுத்து தான். பின்ன என்னென்னா இப்போ வந்து மாடு குறைஞ்சதுனால நான் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிடுவோம். 25 மாடு இருந்து பார்க்க முடியல, கறவைக்கு ஆள் சமயத்து ரொம்ப டென்ஷன். வேலைக்காரன் வந்து ஒழுங்காக சம்பளத்தை கொடுத்தாலும் நமக்கு கறவை அந்த நேரத்துக்கு கறக்கணும். இந்த வேலை இப்போ இல்லை, புறவு செய்துக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லையே, முடியாது. அது 5 மணிக்கு கறக்கக்கூடிய பால் 5:30க்காவது கறந்து ஆகணும், 6 மணிக்குள்ளே கறந்து கொடுக்கணும். இல்லை நுண்டமானா மடுவில் பால் இருக்க இருக்க மாட்டுக்கு மடு தறிக்கு வரும், மடு வீக்க வரும், திருப்பி நம்ம அதை கடந்து ஒன்னேன்னு பார்க்கணும். அதனால இதை அப்போ பைய பார்த்துக்கிடலான்னு போடக்கூடிய வேலை இல்லை. அதனால இப்போ என்னென்னா நம்ம வேலையை பார்த்துக்கிடும், கல்யாணம்னாலும் நம்ம செய்துக்கிடும், கறவைக்கு ஆளை வச்சுக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சிருக்கோம்.
1: ஆரம்பத்தில் நீங்கள் தான் பால் கறந்தீங்களா, இப்போதான் ஆள் வச்சுருக்கீங்களா, எப்படி?
0: ஆரம்பத்தில் இருந்து 2018 வரை நான் தான் பால் கறந்தேன்.
1: எல்லா மாடலையுமே?
0: எல்லா மாடலையும் 2018 வரை. அப்போ வந்து 17 வரை 13 மாடு கடந்தேன். அந்த 13 மாடும் நானே கறந்துருவேன். ஏன்னா நான் அப்போ சர்வசாதாரணமாக இருக்க எந்திக்க முடியும், அவ்வளோ பால் நான் கறந்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக இருந்துட்டு முட்டு முடக்கி இருக்க முடியல. 2018 பிறகு தான் ஆளை வச்சுக்கிட்டு நானும் கூட மாட அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
1: மற்ற வேலைகள்லாம் நீங்களும் கூட செய்து விடுவீங்க?
0: இப்போ ஒரு 6 மாசம் மட்டும் பழம் பிடிக்கும், தெரியும். நம்ம கொஞ்சம் மாட்டை குறைப்பு கணக்கு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஏதோ வருமானம் வருகு போகு அப்படி இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு பால் தாராளம் இருக்கும், எடுத்துக்கிடலாம். நம்ம பின்ன பாக்கெட்டு பால்லாம் நான் அது வேஸ்ட்டு, நமக்கு எனக்கே பிடிக்காது. அதனால இப்படியே மாடை வச்சு நம்ம பார்த்துக்கிடலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வெளியில் போய் வாங்கினாலும் 1 லிட்ரு பால் வாங்கினா தான் கிடையாது, எனக்கு வீட்டுக்கே 3 லிட்ரு பால் வேணும். வேறையும் வேத்தி எல்லாரும் இருக்கா, டெய்லியும் 3 லிட்ரு பால் வேணும். ஒரு நேரத்துக்கு குறைஞ்சது 2.5-3 லிட்ரு பால் ஒரு நேரத்துக்கே வேணும்.
1: வேணும்.
0: நம்ம இதை வெளியில் போய் வாங்கினா
1: அதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்?
0: எவ்வளோ ஆகணும்? ஒரு நாளைக்கு சராசரி 5 லிட்டர்னால 250 ரூபா வேணும் பாலுக்கு, மாதம் 1 தொகை ஆகும். நம்ம இப்படி பார்த்தா நம்ம பாடுபடுங்க நம்ம குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வேலை வாங்குது. கணக்குன்னு பார்க்க முடியாது.
1: இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து வேற வேலை பார்க்குறாங்களா, இல்லைன்னா இந்த பசுமாடும் மட்டும்தான் பார்க்குறாங்களா, எப்படி?
0: இல்லை இல்லை, வேலை பையன் மாதிரி ஒரு பையன் காத்தாடியில் வேலை பார்க்கான், ஒரு பையன் எங்கள் கூட அந்த பண்ணையை பார்த்துக்கிட்டு மாட்டு பண்ணையில் பார்த்துக்கிட்டு அவனு பால் வியாபாரம் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் இப்போ அடுத்தால தொழில் ஆரம்பிச்சிருக்கான். பையன் மாறும் இதுலயே இருந்தா முடியாதுல்ல, ஒரே இதை பார்த்துட்டே இருந்தா குடும்பம் கழியணும்ல.
1: அதனால வேற வேலையும் பார்க்கறான்.
0: வெளியில வேலைக்கெல்லாம் போக மாட்டான். நம்ம இதை பார்த்து இப்போ 2வது ஒரு ஒர்க்ஷாப்பும் மாதிரிலாம் வைக்கும்,
1: வீட்டுக்கிட்டே வைக்கீங்க?
0: ஆமா, முன்ன இடம் பைபாஸ்ல கார் வாஷ் பண்ணதுக்கு எல்லாம் அவனை ரெடி பையன் பையன் மாறு. சரி அப்படியே இருக்க முடியாதுல, ஒருத்தன் வேலைக்கு போறான், ஒருத்தன் ஏதாவது பார்த்துக்கிடலாம்.
1: கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 லிட்டர் பால் கறக்கணும். இதை வந்து சொசைட்டி கொடுப்பீங்களா, இல்லைனா நீங்களே விற்பனை பண்றீங்களா, எப்படி?
0: இதில் சொசைட்டிக்கு குறைஞ்சது ஒரு 70 லிட்டர் பால்லாம் போயிடும், 40 லிட்டர் பால் நான் விற்க. அது வந்து 50 ரூபா விலை வச்சு போயிடும். சொசைட்டி கொடுக்கறது தான் பால் ரொம்ப விலை குறைவு, 35 ரூபா
1: அவ்வளோதான் தருவாங்க.
0: அவங்க அவ்வளோதான் தாரா.

0: கவர்மெண்ட் 2 ரூபா பாலுக்கு 1 லிட்டருக்கு கூடுதுன்னு சொன்னா, அங்க கூட்டம் முன்னாடி இன்னும் புண்ணாக்கு கிலோ, ஒரு மூடை புண்ணாக்குல 1700 ரூபா இவ்வளவு நாள் இருக்கு, செல்லுல போட்டு விடுவா பைசா கூடுன்னு, அடுத்த 2000 ரூபா வாங்கிடுவோம். இந்த மாதிரி புண்ணாக்கு விலை அது எல்லாம் பார்க்கையில கொஞ்சம் கஷ்டம்தான்.
1: அதாவது உடல் உழைப்பு நல்லா கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த வருமான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் ஆளுக்காலாம் நம்ம செய்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வருமானம் பார்க்கலாம்.
0: நமக்கு தான் வேற வேலை வேணும் இல்ல, பொங்கி பொங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா நோய் தானே வரும். இந்த வேலை ரெகுலரா அதை செய்யணும், இத்தனை மணிக்கு இதை செய்து முடிக்கணும்னா அந்த வேலையை ரெகுலரா செய்துட்டே போயிடலாம்ல. அது வருமானம் பின்ன நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு 10 ரூபாய்க்கு நிக்காண்டா நம்மகிட்ட பைசா புடங்கிக்கிட்டே இருக்கும், ரூபா வர
1: ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும்,
0: ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் நமக்கு தியாகத்துக்கும் இந்த வேலையை இதை இப்போ பார்க்கணும், இதை இப்போ பார்க்கணும், இல்லை
1: நம்ம ஒரு இது வச்சிருக்கிறதுனால அந்த டைம் அப்படியே போயிடும்,
0: அப்படியே போயிடும். இல்லை நுண்டுமானா பொங்கி பொங்கி சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கிட்டு நோயை தான் வருத்துவோம். இது அப்படியே வேலை ரெகுலராக போயிட்டே இருக்குமா, அதனால அப்படி
1: பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து கோழியும் வச்சிருக்கேன், நீ எத்தனை கோழி வச்சிருக்கீங்க?
0: கோழி 20 கோழி இருக்கு.
1: என்ன கோழி வச்சிருக்கீங்க?
0: நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி தான் வச்சிருக்கோம்.
1: 20 கோழி அதை எப்படி பராமரிக்கிறீங்க? அது அந்த மாட்டு கொட்டையிலே தானே, அதுக்கு பக்கத்திலே தான் தூண்டெல்லாம் கட்டி போட்டிருக்கீங்களா? தள்ளி
0: ஒரு ரூம் இருக்கு, அதை அடைச்சி வைக்க மாட்டோம். அது அங்க நமக்கு வக்கீல், டெய்லி வக்கீல் பிரிக்கையில் உள்ள நெல், இந்த மாட்டுக்கு போட இந்த புண்ணாக்கு தண்ணி சிந்துமா, அது இடையே சாப்பிட்டு விடும். அதனால அந்த இடத்துக்குள்ளே திறந்து தான் விட்டுருக்கோம், அடைச்சி போட்டு ஒன்றும் எற வைக்க மாட்டேன், அதெல்லாம் கிடையாது.
1: அதனால அதில் உள்ள தானியங்கள் எல்லாம் அதுவே கொத்தி
0: அது இலைய எவ்வளோ வேணும். மிஞ்சில் நிறைய கோழி வச்சுருந்தேன், கருங்கோழி அது இதெல்லாம் வச்சுருந்தேன்.
1: இப்போ குறைச்சிட்டீங்க?
0: இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன்னா அந்த இடம் அப்படி கொஞ்சம் பயிர் வைப்போமா, அந்த பச்சையெல்லாம் நட்டுருந்தோம், அங்கே போய் கிண்டி கிண்டியும் மேயும், அந்தால அந்த அவ்வளோ கோழியை முதல்ல கொடுத்துட்டேன். இப்போ 20-26 கோழி இருக்கு.
1: இதுக்கு முன்னாடி எவ்வளோ கோழி வச்சுருந்தீங்க?
0: இதுக்கு முன்னாடி 50 கோழி மேல் வச்சுருந்தேன், கருங்கோழி நாட்டுக்கோழி எல்லாம்
1: எல்லாமே
0: எல்லாம் வச்சுருந்தேன். எல்லாம் ஒரு அப்படியே சும்மா இருக்க மாட்டேன், அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் காலில் ப்ராப்ளம் ஆக போய் தான் கொஞ்சம் சரி நமக்கு நம்மளாலே முடியாது, எங்கேயும் போய் விழுந்துக்கிட்டோம்னா கஷ்டம் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்
1: குறைச்சிருக்கீங்க?
0: குறைச்சிட்டேன். நம்ம ஒரு வயசுக்கு பிறகு ஆசை இருக்கு நிறைய, முந்திய மாதிரி அதை செய்யணும் இதை செய்யணும்னு நிறைய ஆசை இருக்கு, ஆனாலும் பயம்தான். கீழே விழுந்துட்டோம்னா கஷ்டம் இல்லா, நமக்கும் கஷ்டம், நம்மளை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் கஷ்டம்.
1: இப்போ ஆடு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
0: இப்போ 3 ஆடு தான் கிடக்கு.
1: இதுக்கு முன்னாடி ஆடு நிறைய வச்சிருந்தீங்களா?
0: 25 ஆடு கிடந்து, இடம் நிறைய கிடக்கு. அதுக்கும் ஒரு சின்ன செட்டு, மழை வந்தா நனையாம இருக்கணுமா, அதுக்கு ஒரு சின்ன ஓலை செட்டு போட்டு அதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு மாடும் கூட்டிட்டு எல்லாம் கூட போய் ரோடு பைபாஸ் வந்துட்டு நம்ம ஆட்டை அவுத்து விடுவோம், நேராக ரோட்டை ஒட்டி இடம் மெயின் ரோட்டில் தான் போய் நிற்கும், நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அந்த ஆட்டையெல்லாம் கொடுத்துட்டோம்.
1: அப்போ சுற்றி வேலியெல்லாம் போடலை? உங்கள் வீட்டை சுற்றி வேலி போடாமல்?
0: சுற்றி வேலி போடணும்னா முன்ன ரோட்டுக்கு வேலி போட முடியாதுல்ல, மெயின் ரோட்டே அது
1: இங்கே ரோட் சைடில் தான் இருக்கு,
0: வீடு உள்ளே இருக்கு, இடம் கொஞ்சம் இடம் ரோட்டுக்கு போயிட்டு வரும், 20 சென்ட் ரோட்டுக்கு போயிட்டு. அதனால நாங்கள் முந்தியே வீடு வச்சுட்டோம்ல, 2010 வீடு வச்சாச்சு, இப்போல்லாம் பைபாஸ் வந்துருக்கு. அப்போ நாங்கள் 10 வைக்கையில முன்ன பூரா அது நாங்கள் விவசாயம் பார்த்தோம், எங்கள் மாமா இருக்கையிலே அப்படி தான், எங்கள் மாமா இருக்கையிலே பச்சை நடா எல்லாம் தென்னம்பிள்ளை தான், அவ்வளவுமே 1.5 ஏக்கர் தென்னம்பிள்ளை, அதில் தென்னம்பிள்ளையில எங்கள் மாமா பச்சையெல்லாம் நடுவா. இந்த கோழி அவ்வளோ திறந்து அப்படியே மேஞ்சி அடைஞ்சி மரத்தில் அடையும், அவ்வளோ போனோன்னா பச்சையில் போய் கிண்டும், அதான் எங்கள் மாமா சத்தம் போடும். ஆமாம், இப்போ ரோட்டுக்கு எடுத்தாச்சு, பச்சை எல்லாம் நடலை, கோழி அந்தாலும் விற்றுட்டேன். இன்னும் இவன் கிடக்குது ஒரு 26 கோழி இதான் கிடக்கு.
1: இப்போ வந்து தென்னை வச்சு தென்னைக்கு ஊடு பயிராதான் நீங்க இந்த பச்சை எல்லாம் நட்டுருக்கீங்களா?
0: ஆமா, எங்க மாமா அப்பவுமே அந்த காலம் தென்னம்பிள்ளையில பச்சை தான் எங்க மாமா நடுவா, மீதி காலி இடங்கள்ல துளசி எங்க மாமா நிறைய பயிர் வைக்கும். எங்க மாமா சும்மே இருக்க மாட்டாரு, அவரு 87 வயசு வர நல்லா ஓடி ஓடி உழைச்சாரு, நல்ல விவசாயம் எங்க மாமா.
1: இப்போ உங்க கணவர் வந்து அந்த வேலையை பார்த்து?
0: ஆமா, எங்க மாமாக்கு கல்யாணம் ஆனோடனா இவங்க அதை, எங்கள் மாமா கொஞ்சம் தெம்பாக இருக்கையிலே நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டோம், இவங்களும் கொஞ்சம் விவசாயம் பார்ப்பாங்க, எங்கள் மாமா நிறைய பார்த்தாங்க, எங்கள் வீட்டாலும் கொஞ்சம் பார்க்கும். இப்போ எங்கள் மாமா காலத்துக்கு பிறகு இப்போ இவங்க தான் எல்லாமே பார்க்குது.
1: பசியும் பச்சையும் தான்
0: போட்டிருக்கேன். ஆமாம், வேற எங்கே
1: மற்றபடி பூச்செடிகள் அந்த மாதிரி போடுங்க? ஆ,
0: பூச்செடி எப்பமா இருக்கதா, அந்த கேந்திலாம் அது சில மழை வந்துட்டுனா நமக்கு அதில் ஒன்றுமே கிடைக்கும், அழிவுமா அதுக்கு வந்து போய் கேந்தி எண்ணெய். இப்போ மிளகு நட்டுருக்கோம், மிளகாலாம் பறிப்போம்,
1: அது விலைக்கு கொடுப்பீங்க?
0: மார்க்கெட்டுக்கு, அப்டா மார்க்கெட்.

0: கொண்டு வந்தேன். இன்னைக்கு வர ரெண்டு சாக்கு வந்துருக்கு. இப்போ கேந்தியே வேண்டாம், எங்கள் வீட்டால் நடு நடு வேண்டாப்பா, நல்லா இருப்போம். அது கேந்தி நட்டு நட்டு நம்ம நேரத்துக்கு மழை வந்துடும், பறைக்க நேரத்தில் மழை வந்துடும், இல்லைன்னா பறைக்க நேரம் விலை இல்லாமல் இருக்கும். அப்போ அதில் அதால் கொஞ்சம் டென்ஷன். எதுக்கு வேண்டாம், இது சராசரி இந்த மிளகுலாம் நட்டாச்சுன்னா சராசரி உள்ள விலைக்கு
1: வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும்.
0: கிடச்சிட்டே இருக்கும். ரெண்டு மூணு நாளாக பறிக்கல, இன்னைக்கு ரெண்டு சாக்கு பறைச்சா இன்னும் நாளைக்கு இன்னும் ஒரு மூணு நாளைக்கு பறிப்போம். டெய்லி உள்ள பைசா கிடச்சிருமா?
1: இப்ப வந்து பச்சை மிளகாக்கெல்லாம் நல்லா விலை இருக்கு.
0: ஆமாம், 50 ரூபா 40 ரூபா
1: ஒரு
0: இப்படி
1: கிலோவுக்கு இருக்கு.
0: ஒரு கிலோவுக்கு 48 ரூபா 50 ரூபா. இன்னைக்கு சிட்டை கொண்டாந்தான் நான் பார்க்கல, ஏன்னா அங்கே வரக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கல. அதனால அன்னைக்கெல்லாம் 48 ரூபா 45 ரூபாய்க்கும் போகும், 50 ரூபா இப்படி போகும். இப்படி போனால் நமக்கு பரவாயில்ல.

0: ரெண்டு மூணு நாளாக பறைக்கல, இன்னைக்கு ரெண்டு சாகு பறைச்சா இன்னும் நாளைக்கு இன்னும் ஒரு மூணு நாளைக்கு பறைப்போம், டெய்லி உள்ள பைசா கிடைச்சிருமா.
1: இப்போ வந்து பச்சை மிளகாக்கெல்லாம் நல்லா வேலை இருக்கு.
0: ஆமா, 50 ரூபா 40 ரூபா
1: ஒரு கிலோவுக்கு இருக்கு.
0: ஒரு கிலோவுக்கு 48 ரூபா 50 ரூபா இன்னைக்கு சிட்டை கொண்டாந்தான். நான் பார்க்கல, ஏன்னா அங்கே வரக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கல. அதனால அன்னைக்கெல்லாம் 48 ரூபா 45 ரூபாய்க்கும் போகும், 50 ரூபா இப்படி போகும். இப்படி போனால் நமக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இன்னும் வேலை சம்பளங்களும் இருக்குல்ல. இப்போ
1: பறிக்கிறது யார் பறிப்பாங்க? ஆள் வச்சு தான் பறிக்கீங்களா?
0: நான் எங்கள் வீட்டாள், ஒரு பையன் குடும்பம் இருக்கு, அந்த பையன் அவன் ஒய்ஃபு அப்படி நாங்கள் 4 பேராக நின்று பறிச்சாச்சுன்னா காலம்புறம் ஒரு 7 மணிக்கு போயாச்சுன்னா ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 2 சாக்கு நாங்கள் பறிச்சிட்டு வந்துடுவோம். 2 சாக்கு பறிப்போம். ஒரு சாக்கு 30 கிலோ வச்சாலும் 60 கிலோ மிளகா பறிப்போம். அது அப்படி ஒரு 10 மணிக்குள்ளே வெயில் காத்த ஒன்றுமே செய்ய முடியாது.
1: வெயில் வர்றதுக்கு முன்னாடி,
0: வெயில் வர முன்னாடி ஒரு 7 மணிக்கு போவோம், வெறும் காப்பியை குடிச்சிட்டு போவோம். 9:30 10 மணிக்குள்ளே வந்துடுவோம், வந்து தான் சாப்பிடுவோம், நாங்களே பறிச்சிருவோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து அந்த காலத்துல இருந்து ஏதாவது சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து விவசாயம் நெல்லெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து எங்கள் மாமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, கூடவே சேர்ந்து கணவரும் விவசாயம்னால நானும் அந்த மாதிரி. இப்போ நெல் இல்லாட்டாலும் கூட இப்போ பச்சை துளசி இந்த மாதிரி எல்லா செடிகளும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பசுமாடு, அப்புறம் வந்து கோழி ஆடு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பச்சை மிளகாவும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். தென்னை நிற்கிது, தென்னைக்கு கூடவே எங்களுக்கு வந்து மாமரம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. இதை முழுக்க முழுக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளாக நின்று நான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை நீங்க குமரி பண்பலையில சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிமா.
2: இதுவரை கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் தோவாளை எஸ் ராமலட்சுமி அவர்கள். உடன் உரையாடியவர் ரத்தி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
4: காலையில அவசரமாட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க, கையில ஒரு கையில வந்து பாஸ்புக் வச்சிருக்கீங்க, ஒரு கையில வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்க. என்னக்கா காலையில செராக்ஸ் ஏதாவது எடுக்க போறீங்களா?
1: தம்பி, ஜெராக்ஸும் எடுக்கணும்ப்பா, அது மட்டும் இல்லாமல் பேங்க்குக்கு வேற போகணும். அதுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். காலையில 10 மணிக்கு போனால் கூட்டம் குறவாக இருக்குமே, முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு தான் போகிறேன்ப்பா.
4: சரிக்கா, பேங்க்குக்கு அவசரமாட்டு என்னத்துக்கு நீங்கள் போகிறீங்க? ஏற்கனவே நீங்கள் வந்து அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன தேவைக்காக நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க?
1: தம்பி, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்முடைய மத்திய அரசு பெண் தொழில் முனைவரை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை நம்மளுடைய பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, அதில் எப்படி எப்படி நம்ம பயிற்சிகள் பெற்று நாம தனியா தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் பேங்க்ல போய் கேட்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கேன்ப்பா.
4: ஏக்கா, இப்ப ஒரு தொழில் தொடங்கன்னு பார்க்கும் வந்து ஏதாவது கடை தொடங்குறதுக்கும் அதே போல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிசினஸ் தொடங்குறதுக்கு தான் வந்து லோன்கள் வந்து கொடுக்கறாங்க. நீங்க வந்து பெண்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு அப்படி என்ன தொழில் தொடங்குறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து கடன் கொடுக்கறாங்க?
1: தம்பி, இன்னைக்கு நம்மளுடைய மத்திய அரசு பெண்களையும் ஒரு தொழில் முனைவோரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முத்ரா யோஜனா திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. இது வந்து பெண்கள் வந்து சிறு தொழில் தொடங்குறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் முதலீடு அவங்க போடணும், நம்முடைய அரசும் 10 லட்சம் வரைக்கும் அதுக்கான கடன் தொகையை அவங்க கொடுக்கறாங்க. இதுல நிறைய விதமான விஷயங்கள் இருக்குப்பா. சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளினுடைய அடிப்படையில அவங்க வந்து எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, ஏத்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கடன் உதவி பேங்க்ல ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. ஆனா நம்ம செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த திட்டங்களும் வசதி வாய்ப்புகளும் இருக்குப்பா.
4: அப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும் வந்து முத்ரா யோஜனா திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும் வந்து சிறு தொழில்களை தொடங்க விரும்பும் பெண்களுக்கு வந்து இந்த திட்டத்துல வந்து சேரலாம்னு சொல்றீங்க?
1: கண்டிப்பா தம்பி. இது மட்டும் இல்ல, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒன்னு இருக்கு. இது இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பான தொழில்களும் அதுக்கு ஏத்த மாதிரியான பயிற்சிகளினுடைய அடிப்படையில அவங்களுக்கு வங்கி கடன் மூலமா தொழில் தொடங்குறதுக்கான விஷயங்கள். இதுல பெண்களுக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் இருக்குப்பா. இதுல பெண்கள் வந்து ஒரு ப்ராடக்ட உற்பத்தி பண்றது, அப்புறம் அதை வந்து அவங்க வந்து விற்பனை பண்றது, இது தவிர வர்த்தக துறையிலையும் பெண்கள் வந்து கால் பதிக்கிறதுக்கும் தொழில் தொடங்குறதுக்கும் 10 லட்சத்திலிருந்து 1 லட்சம் வரைக்கும் நம்மளுடைய மத்திய அரசு வந்து கடன் உதவி வழங்குறாங்க. இதன் மூலமா பெண்கள் வந்து புதிதாக ஐடி கம்பெனி தொடங்கினாலும் அல்லது புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் தொழில்

0: தொடங்கினாலும் அவங்களுக்கான அந்த எல்லைக்கோட பொறுத்து நம்மளுடைய அரசு வந்து அவங்களுக்கான கடன் உதவியை கொடுக்கறாங்கப்பா.
1: அது மட்டும் இல்லக்கா, அன்னபூர்ணா திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்காக்கா. இப்ப இந்த திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும் வந்து உணவுப் பொருட்களை வந்து அவங்க தயார் பண்ணி விற்கிறது, அதே போல வந்து கேட்ரிங் தொழில் செய்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு கூட வந்து இந்த அன்னபூர்ணா திட்டம் மூலம் வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த தொழில் முனைவர் ஆக்குறதுக்கு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாம் இல்லையாக்கா.
0: கண்டிப்பா தம்பி. இது மட்டும் இல்லாம மகிழா உத்யாம் நிதி திட்டம்னு ஒண்ணு இருக்கு, MUN அப்படிங்கிற ஒரு திட்டம். இதுவும் சிறு தொழில் நிறுவனங்களை அவங்க தொடங்கணும்னாலும் அதுக்கும் பெண்களுக்கு வந்து SIDBI மூலமாட்டு நிதி வழங்கி அவங்களுக்கு அதன் மூலமா கடன் உதவி செய்வதற்கான வசதி ஏற்பாடுகளையும் நம்முடைய அரசு செய்து தந்திருக்கு. இதை தவிர அந்த TREADI திட்டம்னு இருக்கு, இது வந்து பெண்கள் மத்தியில தொழில் முனைவோராக அவங்க ஆகிறதுக்கு அவங்க வந்து அவங்களுடைய திறனை வளர்க்கறதுக்கும் பயிற்சி அதுக்கப்புறம் மானிய உதவிகளை செய்யறதுக்கான இந்த திட்டங்களையும் நம்முடைய மத்திய அரசு பெண்களுக்கான நிறைய விஷயங்களையும் அவங்க செய்து கொடுத்து அவங்கள ஒரு தொழில் வல்லுநராக ஆக்குறதுக்கான நிறைய விஷயங்களை நம்முடைய அரசு செய்து கொடுத்துட்டு இருக்குப்பா.
1: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. மத்திய அரசு கூட வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த தொழில் முனைவர் ஆக்குற அந்த திட்டம் அமைச்சு வச்சிருக்காங்க. அதே போல பார்க்கும்போது தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவர் சிறப்பு திட்டம் வந்து தமிழக அரசால் கூட வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது கூட பார்க்கும்போது அந்த பெண்களுக்கு வந்து அவங்க தொழில் தொடங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கடன் உதவி கொடுக்கறது, அதே போல வந்து அவங்களுடைய அந்த தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஊக்கப்படுத்துறது கூட பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு கூட வந்து அந்த பெண்களுக்கு அந்த தொழில் தொடங்குறதுக்கு ஊக்கப்படுத்திட்டு கூட இருக்காங்கக்கா.
0: ஆமா தம்பி. இதை தவிர நம்ம தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா TWEES, பெண்கள் வந்து தொழிலை மேம்படுத்துறதுக்கு நம்முடைய அரசு தமிழக அரசின் மூலமா MSME அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் மூலமா சிறப்பு திட்டம் ஒண்ணு இருக்கு. இதுல நாம சேர்ந்து நம்ம வந்து இன்னும் நம்முடைய தொழிலை விரிவுபடுத்தணும், பயிற்சி தேவை அப்படின்னாலும் கூட நம்மளுடைய அரசு அதுக்கான வழிகாட்டுதலை செய்து. இன்னொன்னு வந்து மகளிர் தொழில் முனைவோர் தளம் அப்படின்னு இருக்கு, வெப். இது வந்து என்னன்னா உமன் என்டர்பிரட்னர் ஆக்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்களுக்கு எப்படி அவங்க தொழில் தொடங்கணும், அதுக்கான ஆலோசனைகள் என்ன, அது அவங்க எங்க வங்கியில கடன் பெறணும், என்னென்ன தொழிலுக்கு என்னென்ன மாதிரியான வங்கி கடன், வட்டி, மானியம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்முடைய அரசு பெண்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கேத்த மாதிரி அவங்கள தொழில் முனைவோரா ஆக்கணும். அதாவது எவ்வளவு படிப்பு படிச்சிருக்காங்களோ படிப்புக்கு ஏத்த மாதிரி, கைத்தொழில் தான் அவங்களால செய்ய முடியும், அவங்களுக்கு அதுதான் தெரியும்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி, அப்படி IT ஃபீல்டுல இருந்து சாதாரண அடித்தட்டு தொழில் வரைக்கும், அதாவது தையல் முதற்கொண்டு IT தொழில் வரைக்கும் எல்லா தொழில்களுக்குமே நம்மளுடைய அரசு வந்து மானிய திட்ட உதவிகளை செய்து பெண்களை ஒரு தொழில் முனைவோரா ஆக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான ஒரு அருமையான திட்டம் தான்ப்பா இது.
1: அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் பார்க்கும்போது மத்திய அரசு மாநில அரசு அந்த பெண்களுக்கு அந்த தொழில் முனைவர் ஆக்குறதுக்குள்ள அந்த திட்டங்களை வந்து மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசு வந்து எடுத்து அவங்கள ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க கூட சொல்லலாம்.
0: ஆமா தம்பி. பெண்கள் வந்து தங்களுடைய தனி திறமைய அவங்க வந்து வெளி கொண்டு வருவதற்கான ஒரு அருமையான திட்டத்தை நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதுல பெண்கள் வந்து ஆர்வமும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தா எந்த விதமான தொழில்களையும் பெண்கள் ஈடுபட்டு அதற்கான விஷயங்களை அவங்க எடுத்து முன்னெடுத்து செய்யும் போது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில அவங்க உயர்வாங்க அப்படின்னு தான் நம்முடைய அரசு வந்து இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்குப்பா.
1: சரியக்கா. இப்ப நீங்க போய் வங்கியில போய் எல்லா விஷயங்களும் கேட்டு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும்ல எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வாங்கக்கா. வந்த பிறகு என் மனைவிக்கும் ஏதாவது தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனை வந்து உங்கள்ட்ட நான் வந்து கேக்குறேன்க்கா.
2: இதுவரை பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல் கேட்டீர்கள்.
3: அமுதசுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் மண்வள அட்டையின் நன்மைகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் ரக்ஷனா அவர்கள்.
4: நிறைய விவசாயிகளுக்கு வந்து மண் பரிசோதனால ஏற்படக்கூடிய பயன்கள் இன்னுமே தெரியல. எப்படி நம்ம உடம்புல வந்துட்டு சக்கரை எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்துட்டு இன்சுலின் டேப்லெட் டாக்டர் தராங்க, நமக்கு இந்த மில்லிகிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எத்தனை கிலோகிராம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மெயினா செய்யணும். மரம் அப்படின்னா நாங்க வந்துட்டு இந்த மரத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும். இப்ப தென்னை மரம் அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு ஹெக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு மரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு. விவசாயிகளுக்கு எந்த வகையில தேவையோ, அவங்களுக்கு எவ்வளவு எளிமையா புரியுமோ அந்த வகையில எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த மண்வள அட்டை இருக்கு. சோ அதனால வந்துட்டு கட்டாயமா அவங்க தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. அண்ட் அவங்களுடைய உரச்செலவை ரொம்பவே குறைச்சு தரும் நமக்கு. அண்ட் எக்ஸஸா ஆகக்கூடிய டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க, இப்ப யூரியா அதிகமா போட்டா மண் என்ன ஆகணும், பொறி பொறியா போயிடும். இப்ப நமக்கு தெரியாது, கொஞ்சம் ஆகாகவது மண் வந்து பொறி பொறியா போயிடும். அப்ப நமக்கு வந்து மண் ரொம்ப லூசன் ஆயிடும், அப்ப மரம் வந்து நிக்காது, உடனே விழுந்துருங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து டாக்ஸிசிட்டியை வந்து தவிர்க்கலாம் நம்ம. அது வந்துட்டு

0: இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நமக்கு போர் நடந்துட்டு இருக்கு, அதனால உர தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வகையா வந்துட்டு நமக்கு வந்து மலட்டுத்தன்மை ஆயிட்டு இருக்கு, அதனால வந்துட்டு கொஞ்சமாச்சு அங்கங்கள் தேவை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கருத்துல பார்க்கும் போது இப்ப மண்வளம் அட்டை வந்துட்டு வாங்கிக்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு.
1: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அத்தனையும் வேலை தேடுவோம், நீ தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீ தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலால் தீர்த்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த

0: கூட்டத்தில் வலியுறுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தாவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தாவிக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுதொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா இணை பட்டம் வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை அணியின் முதன்மை பயிற்சியாளராக ஜாஹிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05.

ஆம் நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காகவே இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தலாமே நேர்களே.

உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு சிட்டுக்களின் பல்வேறு விதமான திறமைகளை குமரி பண்பலையோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு மழலைகளின் திறமைகளை வெளிப்படுத்த தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602-240-2907-222, இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு எண் 8903257309. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு மழலைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து

0: கேக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோலா கேப்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

ha ha ha ha.

0: ये क्या
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: நேரம் 8:13. நேர்களே, குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இது நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? 2602942972 மற்றும் ஒரு எண் 8903257309 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். இது குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.
1: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
2: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
2: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம்பூச்சிகள்.
2: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:20 நெருங்குகின்றது. நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறந்து வருகின்றன, ஆனால் அவர்களுக்கு லைன் வந்து சரியாக கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனாலும் பட்டாம்பூச்சிகளுக்கான நேர்லை நிகழ்ச்சியாகவே இது நாம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேச மீண்டும் ஒரு முறை கூட தொலைபேசி எண்களை சொல்கின்றேன். 260-240-290-722 இணைப்பு எண் 04-652 மற்றும் ஒரு எண் 8-930-325-709. இந்த மூன்று எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று எண்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். மழலிகள் என்பவர்கள் இறைவன் கொடுத்த சிறப்பு வரம், அவர்களுடைய செயல்கள், பேச்சுக்கள், அவர்களுடைய குறும்புகள் இவை எல்லாமே மனிதர்கள் மனத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அற்புத சக்தி. காசு பணம் இல்லாமல் மகிழ்ச்சியை வாங்க வேண்டுமா? குழந்தைகளை பாருங்கள், அவர்களை கொஞ்சுங்கள், நிச்சயமாக சொர்க்கம் நம் காலடியில் கிடக்கும்.

0: பாடல் கேட்பதற்கு முன்பாக ஒரு பட்டாம்பூச்சி வந்திருக்கின்றார். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் பட்டாம்பூச்சி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கை கொடுக்கும் காளான் சாகுபடி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய

உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேர்களே, இன்றிரவு 9:30 திரைசை கேட்கலாம். மீண்டும் திரைசையை நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியாக 10:20 கேட்டு மகிழலாம். இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேர்களே.

நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேர்லே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. நேரலை 9 மணி வரை கேட்கலாம். திரை இசை

நேர்களை கேட்ட அந்த பாடல் வெற்றி திரைப்படம் பாஸ்மார்க். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: நிறம் எட்டுமதி 40 நிமிடம் நேர்களே குமரி பண்பலை நூற்றியொன்றிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: D-Mark, M-Fac,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனேகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: அடிபட்டு
0: இருக்கு. அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

0: நண்பன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. திரைசையில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடலும் பெற்ற திரைப்படம் சந்தைக்கு வந்த கிளி. பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சுனந்தா.

0: expected over Andaman and Nicobar Islands, Marathwada, Tamil Nadu and Karaikal during next 2 to 3 days. The 18th edition of the India-Mongolia Joint Military Exercise Nomadic Elephant commenced today at the Foreign Training Node, Pithoragarh in Uttarakhand. It will continue till the 3rd of next month. The Ministry of Defence informed that this is an annual platoon-level exercise conducted alternately in India and Mongolia. And now, before we end the bulletin, the headlines once again. India-New Zealand Free Trade Agreement to come into force from 20th of next month. Commerce and Industry Minister Piyush Goyal says it will open new employment opportunities in MSMEs and benefit farmers. India and Canada agree to fast-track negotiations for Comprehensive Economic Partnership Agreement. Next round of talks to begin on the 5th of next month. Defence Ministry signs contract worth 586 crore rupees with a Pune-based private company to procure auxiliary power units for T-72 and T-90 tanks. NHAI releases new guidelines to boost road safety and efficiency across national highways. Vladimir Putin's United Russia Party retains majority in parliament. And at Asian Games, India wins 3 medals in shooting in Japan. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் கையில பணம் இல்ல அப்படின்னா கூட செல்போன் மூலமா பணம் செலுத்தக்கூடிய வசதி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சுன்னே சொல்லலாம். பெட்டி கடை தொடங்கி பெரிய வணிக நிறுவனங்கள் வரைக்கும் இன்னைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா யூபிஐ மூலம் பணம் செலுத்துவது அப்படின்றது மக்களுடைய வழக்கமான நடைமுறையா மாறியிருக்க இந்த காலகட்டத்தில் 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைக்கு புதிய கட்டண அமைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட அதிக மதிப்பிலான வணிக யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஆர் கட்டணம் அறிமுகப்படுத்துவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது குறித்து பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் ராமசாமி ஆதித்தன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். இப்போ யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு. முதல்ல இந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னா என்ன சார்?
4: தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து யூபிஐ மூலம் பொருள் வாங்கும் போது பணம் செலுத்துறாரு. முதல்ல வந்து முன்னால பிசிக்கல் மணி வச்சுட்டு இருந்தோம், அடுத்தது பிளாஸ்டிக் மணி மாதிரி கார்டு அந்த மாதிரி வச்சிருந்தோம். இப்ப அடுத்தது இந்த இதோ 10 வருஷமா இந்தியாவில கொண்டு வந்திருக்கோம் யூபிஐ. பிரைம் மினிஸ்டர் மோடியோட முயற்சியால தான் இன்னைக்கு 11 நாடுகள்ல நம்ம யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கு. இந்த யூபிஐ வந்த பிறகு அந்த பிளாஸ்டிக் கார்டு மணி பிசிக்கல் மணியோட யூசேஜ் குறைஞ்சிட்டு உடனடியாக பணம் கிடைக்குது, பணம் செலுத்த முடிகிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம பண்ண முடியுது. வணிகர்களுக்கும் பணம் வாங்குறது, சில்லறை கொடுக்க, சாதாரண ஒரு 100 ரூபாய்க்கு ஜாமான சில்லறை வாங்குறது பெரிய பிரச்சனையா இருக்கும், இப்ப அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி யூபிஐல போகும்போது அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இது தெரிய வருது, எவ்வளவு பணம் போகுது, எவ்வளவு பொருள் இது, பணம் சுழற்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிக்கல் மணி அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை தான் ஆகும். பட் இப்ப டிஜிட்டல் மணி வந்த பிறகு அந்த பணம் வந்து பல மடங்கு சுழற்சி ஆகுது. அப்ப நம்ம எக்கனாமி உதவிக்கு
3: இந்தியாவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ஆரம்பமாயி 10 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இதுவரைக்கும் யூபிஐ பரிவர்த்தனைக்கு எந்த விதமான சேவை கட்டணமும் இல்லாத போது குறிப்பா இப்போ இதற்கு ஒரு சேவை கட்டணம்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய கட்டணமா அல்லது வணிகர் செலுத்தக்கூடிய கட்டணமா சார்?
4: வாடிக்கையாளர் வந்து அவங்க செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. 90% சிறு வாடிக்கையாளர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வணிகர்களுக்கு தான் அதுவும் ரொம்ப மினிமம் நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவாங்க. மினிமம் அமௌண்ட் தான் வணிகர்களுக்கு. அவங்க வந்து அவங்க அடுத்த 1 லட்சத்துக்கு மேல வந்தா தான் அதுக்கு மேலே 300 ரூபா கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்க செல்ல வேண்டியிருக்கு. 0.4% பர்சன்டேஜ்க்கு மேலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால தனிப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம வந்து வணிக குறிப்பா இந்த எரிபொருள் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது பெட்ரோல் வாங்கும் போதோ அதுக்கெல்லாம் பிளாட் ரேட்னு சொல்லி 5 ரூபாய் போட்டிருக்காங்க. அது 2000 ரூபாய்க்கு மேலதான். அது வந்து பெரிய அளவு 2000 ரூபாய்க்கு மேல பண்றவங்க 70% என்னமோ பண்றாங்க. அவங்க பெரும்பாலான மக்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பு.

0: வராது மக்களுக்கு. வணிகர்களுக்கும் வந்து சேவை வரி மாதிரி தான் அது வருது. இது ஏன்னா யுபிஐ வந்து 10 வருஷம் வந்தா கூட எவ்ரி இயர் பட்ஜெட்ல நமக்கு 20,700 கோடி நம்ம ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். இப்ப 10 வருஷம் ஒதுக்கிறோம், எவ்வளவு ஒதுக்கிருப்பாங்க பாருங்க. அதை வந்து 4 விதமா சொல்றாங்க. அதை வந்து பேங்க் அந்த பராமரிப்பு, அந்த யுபிஐ பராமரிப்பு, சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா சென்டர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. பேமெண்ட் ஆப்புக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய, இதுக்கெல்லாம் கொடுக்கறதுதான் இந்த செலவாகுது. ஆனால் அது கவர்மெண்ட் வந்து பே பண்ணிருக்கு. இப்போ வந்து முதல் முதலா இந்த சேவை கட்டணம் போடும்போது அந்த 100% அந்த மணி வந்து பேங்க் தான் போகுது. பேங்க் பராமரிப்பு சேவை அவங்க தான் போகுது, கவர்மெண்ட் எடுக்கல. இதுவரைக்கும் கவர்மெண்ட் கையில இருந்து பணம் போட்டா கூட இப்போ ஜெனரேட் பண்ற மணி வந்து அந்த பேங்க் இவங்களுக்கு தான் போகுது வழியே, கவர்மெண்ட்டுக்கு வரல. அந்த ஆப் அந்த இதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க வழியே, கவர்மெண்ட்டுக்கு வரல. இப்போ போடுறதுனால ஒரு 1,800 கோடி மாசம் ஜெனரேட் ஆகும். வருஷத்துக்கு சுமார் 18,000 to 20,000 கோடி வரைக்கும் ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது பண்றதுனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வரும்போது சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதற்கு வந்து டெக்னாலஜி மேம்பாட்டுலாம் இதை வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த பணத்தை கொண்டு வராங்க. இதுல வந்து கிராமப்புற உள்ள ரூரல் ஏரியாவுக்கு அந்த வணிகர்களுக்கு உதவுறக்காண்டி ஒரு ஃபண்ட் எல்லாம் கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. தனி மனிதர்களுக்கு ஒன்றும் இல்லை, வணிகர்களுக்கு கொஞ்சம் சின்ன அளவில் தான் ஒரு அமௌண்ட் மாதிரி போடுறாங்க.
1: சரி சரி, இப்ப இந்த கட்டண இது வந்து மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த யுபிஐ அமைப்போட பராமரிப்பு பாதுகாப்பு அப்படின்றது நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எந்த மாதிரியா உதவும் சார்? அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: நம்ம யுபிஐ பராமரிப்பு நல்லா இருந்ததுனாலதான் 11 நாடுகள் வெளிநாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டு, அதுல வந்து சைபர் செக்யூரிட்டியும் அந்த வங்கிகள் தான் இதை வந்து பண்றாங்க. வங்கிகளும் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்றோம்ல அவங்க தான் பண்றாங்க. இவங்களுக்கும் தொழில்நுட்பத்துக்கு செலவாகுது, அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். மெயினா சைபர் செக்யூரிட்டி தான் கவர்மெண்ட் அதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி கிளியரா இருந்ததுனால தான் வெளிநாடுகள்லாம் நம்மளுடைய இதை யுபிஐ வந்து ஆதரவு பண்ணி அவங்க வரவேற்று அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் சப்போர்ட் பண்றாங்க. அதனால அதுக்காக தான் இந்த இது சைபர் செக்யூரிட்டி வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த டெக்னாலஜி வந்து முன்னேறிட்டே போகுது. புது புது டெக்னாலஜி வரும்போது அதுக்கு நம்ம புதுசாக இன்னோவேஷன் பண்றதுக்கு அதை ஃபண்டிங் வேணும். அதை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இதை வந்து ஹெல்ப் பண்றாங்க. டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் போறதில்லை, எல்லாமே அந்த பேங்க் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அதுக்கு தான் போகுது.
1: சார், இப்போ குறிப்பா ரயில்வே தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள்னு சொல்லி இந்த துறைகளுக்கு மட்டும் ₹5 அப்படின்ற கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் சார் குறிப்பா இந்த துறைக்கு மட்டும் அந்த கட்டணத்தை வச்சிருக்காங்க?
0: இந்த ரயில்வே இந்த மாதிரி தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள் இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து நம்ம 0.04% போடும்போது அது வந்து மாறிக்கிட்டு இருக்குங்கிறக்காக பொதுமக்களுக்கும் இந்த சிரமம் வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலையான கட்டணம் அப்படி வச்சிருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து 2,000 இந்த மாதிரி துறைகள் வந்து பெரும்பாலும் குறைவு தான். அதனால நம்ம 2,000 கிலோ வரும்போது யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொல்றேன், 70% to 90% செலவுலாம் பொதுமக்கள் இந்த லிமிட்க்கு கீழே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இதை வந்து அந்த 2 பைசா 4 பைசான்னு வரலாம், அந்த இதுக்காக ஃபிளாட் ரேட் மாதிரி வச்சிருக்காங்க.
1: எதிர்காலத்துல இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்றது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
0: ஆமா, இது வந்து இப்போ சர்வீஸ் டாக்ஸ் வந்துச்சு, அது எப்படி அப்படியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம இது கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அப்போ உள்ள கவர்மெண்ட்ஸ்னுடைய பாலிசி எப்படி வருதோ, பிஸ்கல் டெபிசிட் எப்படி அவங்க பட்ஜெட்ல எப்படி பண்ண, ஏன்னா இது வந்து இப்போ 100% நம்ம வந்து கவர்மெண்ட் எடுக்க போறோம் இல்லை இவங்கதான் சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம கூட இப்போ நிர்மிச்ச கட்டணத்தோட இந்த இவங்க கிரெடிட் கார்டுலாம் அதிகமாக வசூல் பண்றாங்க. பேங்க் எல்லாம் பாருங்க, ஒரு 5 தடவைக்கு மேலே ஏடிஎம் எடுத்த போனோம் அப்படிலாம் ரொம்ப கட்டணம் வசூல் பண்றாங்க. இப்போ இவங்கள்ட்ட தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தங்களுடைய செலவை கூடும்போது கூட்டி கேட்பாங்க. அவங்களுடைய செலவுகள்லாம் அதிகரிக்கும் போது, பட்ஜெட் அதிகரிக்கும் போது இதை கூட்டணும்னு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, சைபர் செக்யூரிட்டிக்கெல்லாம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு டேட்டா சென்டர் நம்ம வைக்கணும்னா கூட எவ்வளவு, இப்போ இந்தியாவில் வைக்கணும்னா எவ்வளோ பிரச்சனைலாம் வருது. அதுக்கான செலவுலாம் அதிகரிக்கும் போது இது கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அது அந்த டைம்ல கூடுதல் வாய்ப்பு இருக்கு. அப்போ எப்படி மக்கள் ரீட் பண்றாங்கன்னு பார்க்கணும்.
1: சார், இப்போ சிறு கடைக்காரர்கள், தெருவோர வியாபாரிகள் போன்றவர்களுக்கு வந்து யுபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான எளிதான ஒரு விஷயமா இருந்தது இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல. சோ இந்த மாற்றம் வந்து குறிப்பா அவர்களுடைய அன்றாட வியாபாரத்துல இல்ல வணிகத்தை எதுவும் பாதிக்குமா?
0: இல்ல, இந்த சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இத்தனைக்கும் இந்த யுபிஐ வந்த பிறகு அவனுடைய வியாபாரனுடைய இதே அதிகமா இருக்கும் பலருக்கு. சாதாரண ஒரு ரயில்ல போகும்போது கூட நம்ம டீ குடிச்சோம்னா அந்த டீம் நல்லா பிசிக்கலா பணம் கொடுப்போம். இப்போ அவங்க பக்கத்துல இந்த கியூஆர் கோடை வச்சுட்டே இருக்காங்க, அதுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காமிச்சு வாங்கிட்டு போயிடறாங்க, குயிக் மணி வந்துருது அவங்களுக்கு, யாராவது எப்படியோ அவங்களுக்கு போயிருது. அதனால அவங்களுடைய வியாபாரம் வந்து அதிகமாகி தான் இருக்கு. அவங்க யாரும் பெரிய மாற்றத்தை உணர்வாங்களாங்கிறது எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இதில் ஆரம்ப நிலை தானே இது, அதனால ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் உங்களுக்கு உணர்ற மாதிரி இல்லை.
1: எதிர்காலத்தில்
0: தனிநபருடைய
1: கட்டணம்
0: போட்டும் போது தெரியும் எல்லாமே இலவசமா கொடுத்துட்டு இருக்க முடியாது.

0: இருக்க முடியாது. நம்ம இது வந்து டெக்னாலஜிக்காக உள்ளது, ஆனா இது வந்து எப்பவுமே இலவசமா சொல்லிட்டு இருக்க முடியாது. எதிர்காலத்துல மாறுறதுக்கு வாய்ப்புகள் வரலாம்.
1: மக்கள்கிட்ட இருக்க பெரிய கேள்வியே, அதாவது மக்களை ஒரு நடைமுறைக்கு பழக்கப்படுத்தி அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க அரசு அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. எதிர்காலத்துல இது மக்களுடைய பரிவர்த்தனைக்கான அதுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
0: மக்கள் வந்து அதிகம் பயன்படுத்துறத வந்து அதுல கட்டணம் கொடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் எஸ்டேட் பண்ணுவாங்க, பிறகு இப்போ நம்ம செல்போன் கட்டணம் பண்றோம், டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் வருது. அதே மாதிரி யூபிஐ வந்து ஒரு செல்போன் எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றா, அதே மாதிரி யூபிஐ அப்படி மாறிட்டு இருக்கு.
1: சரி சார், அதாவது தனிநபருக்கு வந்து இப்ப தற்போது வரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படல, அதையும் நீங்க தெளிவா சொன்னீங்க. இப்போ சிறு வணிகரை வந்து யூபிஐ மூலமா பணம் பெறும்போது இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் இருக்கு இல்லைங்க சார், அது வசூலிக்கப்படுதா அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், வங்கியிடம் இருந்து எவ்வாறு அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், கட்டணம் பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு?
0: சிறு வணிகர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதுல மேல பாக்கணும். அவங்களுக்கு வேற 1 லட்சத்துக்கு மேல போனா தானே அவங்களுக்கு அந்த கட்டணம் வருது. அப்போ அவங்க வங்கியர் மூலமா தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க வாங்கணும் சொல்லி. தனிப்பட்ட முறையில் அவங்க தனி சாதாரண மக்களுக்கு அது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. வணிகர்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட் அந்த வங்கி கணக்குகள் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு.
1: சரி சரி, இப்போ இந்த கட்டண மாற்றம் யூபிஐ பயன்பாட்டோட எதிர்காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இது குறையுமா இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு நடைமுறைக்கு போக வாய்ப்பு இருக்கா வணிகர்கள் அந்த மாதிரி?
0: இல்ல, இது வந்து இது வந்து கட்டாயம். இந்த பராமரிப்பு செலவுங்கிறது உயரத்தான் செய்யும். ஒன்று சைபர் செக்யூரிட்டி செலவும் அதிகரிக்க தான் செய்யும், பிளாட்ஃபார்ம் செலவும் அதிகரிக்கும். அப்போ இவங்க உயரத்தான் கட்டாயம் உயரத்தான் செய்யும். கவர்மெண்ட்டுக்கு வரல, இந்த 4 பேருக்கு தான் போகுது, பேங்க் இதுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் இப்போ கவர்மெண்ட்டில் இதே ஒரு இதாக பண்ணுற வரும்போது தான் அது வந்து மக்கள் மத்தியில் நேரடியாக கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணும்போது கட்டணத்தை எடுக்கும்போது தான் பிரச்சனை வரும்.
1: சிறு வணிகர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றீங்க சார், எதிர்காலத்துல அவங்களுக்கு கூடுதல் சுமை வந்து ஏற்படாம இருக்க இந்த விதிமுறைகள்ல ஏதேனும் விலக்கு அளிக்கப்படுமா?
0: அது அது அந்த டைம்ல வந்து வணிகர்கள் எப்படி அவங்க கேக்குறாங்க பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டி ஒரு சைட்ல போயிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி பாருங்க, இப்ப ஸ்லாப் வந்து 4-5 ஸ்லாப் வந்து ஸ்லாப்பை குறைச்சிருக்காங்க, டாக்ஸ் குறைக்காங்க. இப்போ சில இடங்கள்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி போட்டு பிளஸ் இன்னொரு டாக்ஸ் போடுறாங்க, அப்படி 40% வருது அந்த டாக்ஸ் எல்லாம். அந்த மாதிரி அதோட அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கூடும். அப்படிலாம் அதிகமாக கூட வரும்போது அதை வந்து நம்ம கன்சியூமர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அது இன்டெரக்டாக மட்டும் தான் அவங்க ஏற்றுவாங்க, டைரெக்டாக சொல்ல முடியாது. பட்டு கவர்மெண்ட்டில் தப்பிச்சுக்கலாம், அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை பராமரிப்புக்கு அவங்க வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை போகும்போது அவங்க வாங்குறாங்க, வருஷம் ஆனுவல் ஃபீஸ் வாங்குறாங்க, இல்லாமல் அதெல்லாம் நம்ம யாரும் கேட்கறே இல்லை. ஏன்னா அது ப்ரைவேட்டைஸ், கவர்மெண்ட்னு வரும்போது தான் நம்ம வந்து அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அப்படி மினிமலாக ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன்.
1: சரி சார், இந்த இறுதியாக இந்த 3 விதிகள் குறித்தும் ஒரு மக்களுக்கு புரியற மாதிரி ஒரு எளிதான உதாரணத்தோட தெளிவுபடுத்த முடியுமா சார்?
0: அதாவது இப்போ நான் வந்து ஒரு பெட்ரோல் போட பெட்ரோல் பங்க்ல போகும்போது ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் உள்ள நான் பணம் போட்டேன்னா எனக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. இது நம்ம தனிநபருக்கு. பெட்ரோல் நமக்கு விற்கிற மெர்ச்சன்ட் வந்து அவன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேல போயிட்டுனா அவங்க அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அவங்க கொடுத்து ஆகணும். அப்படியே அந்த நம்ம தனிநபர்லேருந்து மெர்ச்சன்ட் டு மெர்ச்சன்ட் போகும்போது தான் அந்த கட்டணம் வந்து அதிகமாக வருது.
1: யூபிஐ பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த 3 முக்கிய விதிகள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். யூபிஐ பரிவர்த்தனைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய கட்டண அமைப்பு குறித்த பல்வேறு பயனுள்ள தகவல்களை இங்கு கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. நேர்களை குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரையிசை நிகழ்ச்சியின் துவக்கமாக வருகிறது. ஆனந்த கும்மி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: கேட்டு பாடலி பாடிய மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி.
1: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
2: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேண்டாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

நேரம் 9:42 குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி வருவது BS சசிரேகா குரலில் வேலைக்காரன் பட பாடல்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி 10:20 வரை கேட்கலாம். 10:20க்கு நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேரம் 9:48, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில். இனி பாலைவன சோலை படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
0: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
0: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:21. நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. நேர்களை இந்த நேர்லை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 2602490209072 இணைப்பு எண், 04652 மற்றும் ஒரு எண், 8903257309 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் நேர்களை. நிலாமுற்றம் நேர்லியில் வெகு நேரமாக காத்துக்கொண்டிருக்கும் நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கவில் ரகுமான்மா.
2: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
3: என் தம்பி சுசிலா அம்மாவும் பாடுங்க.
2: அனைவருக்காகவும் பாடல் வருது சார், கேட்டு மகிழலாம். நன்றி.
3: வாழ்த்துக்கள். நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842111964.
2: நிலாமுற்றம் நேர்லையில் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பாக்கலாம்? வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: புன்னை நகர், ஜே ஜெயக்குமார்.
2: உங்களுக்கு
3: வந்து பகலி பௌர்ணமி, அது பாடல் வரி கவிஞர் வாலி, இளையராஜா பாடியவர் எஸ் டி பாலசுமணியம்.
2: இந்த பாடல் பற்றி எல்லா தகவலுமே சொல்லிட்டீங்க இல்லையா? சரி, பாடினவங்க குரல் கேட்டுருவோமா இப்போ? நன்றி சார், நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை 10:30 என்னும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முகிலங்குடியிருப்பு சித்திரவேல் முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் ப்ளூ ஹார்ட் டிசீஸ் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேர்களே. நேரம் 10:32 45 குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொள்வது நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம். மேடம், நினைத்தாலே இனிக்கும் பாடல். நம்ம ஊரு
0: நினைத்தாலே இணைக்கக்கூடிய பாடல் இல்லையா? சரி, எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் குமரி பண்பலையிலிருந்து பாடல் வருது கேட்கலாம். நன்றி.

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்க

அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, DMARC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

0: நேரம் 10:37, 45 குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம். நேரலையில் பேச காத்து கொண்டிருக்கும் நேயர் வணக்கம்.
1: இலைப்பாற இலைப்பாற இசைமடியாய் அன்பான சோரிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோன் ஆண்டனி.
0: உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
1: அரண்மனை கிளி படத்தோலே இளையராஜா தேர்தலே ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, அந்த வான்மதியை கொஞ்சம் மதுரைக்கு அனுப்பி.
0: கண்டிப்பா. சரி, கொஞ்ச நேரம் அனுப்பி வைக்கிறோம், அப்புறமா நாகர்கோவிலுக்கும் அனுப்பி வைங்க. சரியா? வான்மதி எல்லாருக்கும் நமக்கு வெளிச்சம் தரட்டும்.
1: வான்மதி
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் எல்லாரும் கேட்டு மகிழலாம். நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து சார்?
1: பாரசாரேந்து ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம். என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் மாட்டுக்கார வேணன் பாடல்.
0: சத்தியமான பாட்டு இல்லையா? சரி, உங்களுக்காகவும் நம்ம குமரி பண்பலின் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது. நன்றி சார், நன்றி. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:45.
1: நன்றி.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம்.
1: குமரே பண்பலை, நாகர்கோயில் வானொலி நிலைய உறவுகளுக்கு
0: வணக்கம்.
1: கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்படைந்து சேர்ந்த பேச்சு.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல
1: வேணும்? வணக்கம். மீண்டும்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: திரைப்படத்தின் பெயர் குங்கும
0: நன்றி சார், மிகவும் படிவாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டிருக்கீங்க, மகிழ்ச்சியாக

0: சோ ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கு ஒரு சுகம் கலந்த விளக்கம் வேற இல்லையா? சரி, உங்கள் விருப்ப பாடல் அனைவர் விருப்பமாகவும் குமரி பண்பலையிலிருந்து கேட்கலாம். நன்றி,
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜகுமாரி,
0: இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் பெண் நேயர்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்களா, தோழியர் எல்லாரும் அப்படி. சரி,
1: எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. குமரி பண்பலையே பின்னா விடுவாங்களா இல்லையா?
1: கிராம சத்தியாயம் படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பிடி குரலி கங்கை மரன் அவர்கள் எழுதிய பாடல் வாடாத ரோசாப்பு.
0: சரி, வாடாத ரோசாப்பு.

நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவேறுகிறது இன்றைய நிலாமுற்றம். இன்றைய நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

இது நேர்லை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் உதயபானு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு சுஜாதா பிலகுமார். நேரம் 11 மணி, நள்ளிரவு 12 மணி முதல்.

நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம். இனி தொடர்வது மனசு மயங்கும் திரையிசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு பீட்டர் என்று சொல்லிவிட்டேன். நேயர்கள் பாடலை கேட்க ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எந்த பாடலை கேட்கலாம் என்று சொல்லி சற்று நான் சிந்தித்த வேளையில் இதோ உங்களுக்காக

ஆசை படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். பாடல் ஏற்றியிருந்தார் வாலி, இசையமைத்திருந்தார் தேவா. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்பதற்கு முன் அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதோ மனோஜ் சித்ரா பாடியுள்ள பாடல் பிரைசோடன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ராஜாதி ராஜா படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பனையிலே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் துள்ளாத மனம் துள்ளும் படத்திலிருந்து பி உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை எஸ் ஏ ராஜ்குமார். இதோ இன்னிசையாய் பாடி வரும் இந்த பாடல் உங்களுக்காக.

ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏற்றி ஏற ஒனிசமிப்பில் காதலன் படத்திலிருந்து இந்த பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் மனசுமையும் நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறீர்கள். அத்துடன் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசுமயங்கும் நிகழ்ச்சியை. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர்.

நேரம் இப்பொழுது 11:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாம்பே படத்திலிருந்து இந்த பாடல் உணர்வுகள் என்று சொல்ல

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிமேலன் ஸ்வனலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து. ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் உயிரே படத்திலிருந்து இந்த பூங்காற்று இசைக்கின்றது உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்று ஏ ரகுமான் இசையமைப்பில் ஜீன்ஸ் படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

இசையை ரசித்துக் கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, அம்பத்தொன்று முத்துலட்சுமி என்ற நேயர் பாடலின் முதல் வரியை பதிவிட்டு ஒவ்வொரு பாடலும் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அடையாளம் விட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்த்துக்கள் என சொல்லியும், பன்னீர்செல்வம் செங்கல்

பட்டிலிருந்து என்ற அன்பு நேயர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அவரைப் போலவே தியாகராய நகர் ராமா ரவி அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். திருமணி அஸ்வினி நாகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து கோவனூர் கார்த்தி அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமை பாடல்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர் அவர்களும் இசையை ரசித்துக் கொண்டே இருக்கிறாராம். அதே போலவே புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் இதமான பாடல்களுடன் இணைந்திருப்போம், இரவு நேர பூபால ராகங்களுடன் இதயம் மகிழ செவிகள் குளிர இன்னிசை கேட்டிருப்போம். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் வானொலியில் மிதந்து வரும் தேனலை இனிக்க ரசிக்க 102.1

கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். கமல் அன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர் அவர்களும் இசையை ரசித்துக் கொண்டே இருக்கிறாராம். அதே போலவே புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்ற. வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் இதமான பாடல்களுடன் இணைந்திருப்போம். இரவு நேர பூபால ராகங்களுடன் இதயம் மகிழ செவிகள் குளிர இன்னிசை கேட்டிருப்போம். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் வானொலியில் மிதந்து வரும் தேனலை இனிக்க ரசிக்க 102.1 பண்பலை இணை என்று சொல்லி நன்றி என சொல்லியிருக்கின்ற. அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜின் அன்பு நேயரும் அழகான பதாகையுடன் வலம் வரும் மனசு மயங்கும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்ற. அவர்களைப் போலவே திருவண்ணாமலை மாவட்டம் சந்திரசேகரன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். பொன்னேரியிலிருந்து வேலு என்ற அன்பு நேயரும் இனிமையான பாடல்களை வழங்கும் ஆர்ஜி பீட்டர் அவர்களுக்கு இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். ஆனந்த பாபு என்ற அன்பு நேயரும் அவர்களைத் தொடர்ந்து புவனகிரி சுமதி பாபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயர் பதாகங்களை பதிவிட்டு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் இனிய இரவு வணக்கம் மனசுமை நிகழ்ச்சி சிறப்புற தொடர வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இதோ சக்கரை நிலவே என தொடங்கும் பாடல். யூத் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் வைரமுத்து இயற்றி மணி சர்மா இசையில் யூத் படத்திலிருந்து இந்த பாடல் கேட்கலாமா?

இசையை ரசித்துக்கொண்டே பாடல்களை கேட்டு பதிவுகளை பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிறைவான பாடலாய் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் தாமரை ஏற்றி உன்னிகிருஷ்ணன் அரணி பாடியுள்ள பாடல் இது. இதோ வேறென்ன வேறென்ன வேண்டும் இசையை தவிர. மின்னலை படத்திலிருந்து இந்த பாடல் நிறைவான பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சிகள்.

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: மனசு மயங்கும்.
1: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவத் பாதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை தொடர்ந்து காற்றின் மொழியும் நீங்காத ரீங்காரம் தூங்காத விழிகள் இன்னிசை இரவாக இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நியூஸ் ஆன் ஏர் வழியே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடக்கமாக காற்றின் மொழி ஒலிக்கவிருக்கின்றது.
2: காற்றின் மொழி.